நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 28 நாள் 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 19 நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே துவங்குகிறது. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் புன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. குரல் எண் 135. ஒழுக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரலின் பொருள், பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை ஆகும்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
2: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
2: சொல்றாங்கன்னு
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா?

0: வீட்டையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: பிற்பகல் 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
3: தினமும்
0: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சி. வாசிப்பவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். இதில் புதுச்சேரியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா மற்றும் ஜிப்மரில் நடைபெற்ற நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா பற்றி கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ மூளைக்கும் அயோனிக்குமான தொடர்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவை துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனா. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும்.

நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7 மணி, 8 மணி, 9:10 மற்றும் 10:58, 12:01 ஆகிய நேரங்களிலும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது FM ரெயின்போ புதுவை 102.8. இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நேயர்கள் கேட்கவிருப்பது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேந்தமங்கலம் SNV அன்பழகன் குழுவினர் வாசித்துள்ள நாதஸ்வர இசை இடம்பெறும். எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் படி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அன்று செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்று மீனியவை. 2:40 தாள தரங்கம். மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது தாளம் ஆதி.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி வி ராமன், பி வி லட்சுமணன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் டி எஸ் வி சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி சென்னை அஞ்சல். மாலை 5:00 கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி ஓய்வற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் வானதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாங்கம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி தெலாசுப்பேட்டை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இதில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஒய் ஜாக் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பணிச்செய்தி கேட்கலாம்.

இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 இஷ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 10 ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா, விதுஷி MRS பாலமணி ஈஸ்வர் அவர்கள் பாட்டு படைப்பு, ஆகாஷ்வாணி மதுரை டெல்லி அஞ்சல். 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

வழங்கும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். புவனகிரி ஸ்ரீ எம்பெருமானார் தர்சன சபையின் 48வது ஆண்டு விழா மற்றும் ஸ்ரீ வைணவ மகாநாட்டில் இன்று காலை 8 மணிக்கு கருடகொடி ஏற்றுதல், காலை 8:30 மணிக்கு பால போகம். கள்ளை தமிழ் சங்கத்தின் சார்பில் முப்பெரும் விழா இன்று காலை 10 மணிக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகிறது. நேயர்கள் கேட்டது சேவை செய்திகள்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
1: மனித பற்று, மானிட பற்று, மனித தன்மை, மனிதம் என்றெல்லாம் மனிதநேயத்தை புலப்படுத்தும் சொற்கள் தமிழே பலவாக இருக்கின்றன. பண்புடையார் பட்டுண்டு உலகம், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றெல்லாம் மனித பண்பை வலியுறுத்தி திருக்குறள் அருமையாக கூறுகிறது. பண்பு கொண்டவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்றும், பண்பு இல்லாதவர்கள் பட்ட மரத்திற்கு சமம் என்றும் திருவள்ளுவர் கூறியிருப்பது மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவன. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடலிலும், தன்னலம் கருதாமல் புறநலம் கருதி வாழும் மனிதனே மனிதனாவான் என்பதை ஆழமாக உணர்த்துகின்றார் கவிஞர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என இரக்க நெஞ்சுடன் உருக்கமாக பாடினார் வள்ளல் ராமலிங்க அடிகளார். அவர் போன்று எண்ணற்ற ஞானிகள் எழுத தூண்டுகோளாக இருந்தவர் மணிமேகலை காப்பியத்தை பாடிய சீத்தலை சாத்தனார் என்று கூறலாம். அமுத சுரபி என்னும் பாத்திரமும், அதில் முதன்முதலாய் அன்னமிட்ட ஆதிரை என்ற கதாபாத்திரமும் சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும். காவிரின் பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அவள் திருவாதிரை நாளில் பிறந்ததால் அந்த பெயர் பெற்றார் போலும். அவர் இல்லம் சென்று திருவோடு ஏந்தி மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள். ஆதிரை அன்புடன் அன்னம் எடுத்து வந்து மணிமேகலையை வளம் வந்து தொழுதாள். பாருங்கும் பசிப்பிணி நீங்குக என்று வாழ்த்தி அமுத சுரபி நிறையுமாறு அருமருந்தாம் அன்னத்தை வழங்கினாள். இதனை சாத்தனார் பாடுகின்ற போது தொழுது வளங்குண்டு துயரரு கிளவியோடு அமுத சுரபியின் அதன் சுரை நிறைதர பாரக மடங்களும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனள் ஆறுயிர் மருந்தென் என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஆறுயிர் மருந்து என்ற தொடர் காண்கின்றோம். உணவு என்றால் அது ஆறுயிர் மருந்து என்னும் பொருளில் ஒரு புது தொடரை அறிமுகப்படுத்தும் சாத்தனாரின் ஆற்றலை கண்டு வியக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய மாயூரம்

வேதநாயகம் அவர்கள் சர்வசமய கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை தந்தார். அதில் ஒரு பாடல், கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணால் அதனை காட்டாள், ஐயா விளாம்பழமே என்கின்றீர், ஆங்கதற்கு பருவமன்று என் செய்கோ எனச் சிறந்தார் போர் சிறவா, கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுறையாம், முன்னே கொடுத்துண்டல் புரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த அந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வர சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய்

0: உரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த அந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வர சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா, இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய் கேட்கிறீர்களே என்று பிற அறியாதவாறு அவள் சொல்லி தடுத்து விட்டாள். இதிலிருந்து தெரிவது என்ன? தான தர்மங்களை அவ்வப்போதே செய்துவிட வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. அவ்வாறு காலம் கடந்து தர்மம் செய்தால் பயனற்றுதான் போகும் என்பதைத்தான் வேதநாயகரின் பாடல் உணர்த்துகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மனித நேயத்தோடு நாம் அறச் செயல்களை செய்வோம், இந்த உலகில் நற்பெயரை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி பாடல் ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடலை பாடியவர் டி எல் மகாராஜன்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேர்கள் கேட்கவிருப்பது உழவருக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசதுல்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.
4: கண்ணம்மா பொண்ணம்மா, அந்த மண்புழு உரத்தை தக்காளி செடி வெண்டைக்காய் செடியில நல்லா களவட்டையில நல்லா அழகா வைங்க. அந்த வேறு கடியில நல்லா பதமா வைங்க. சரியா?
5: சரிங்க அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி வச்சிடுறேன்.
6: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
4: காத்தமுத்து, வாபா வாபா வந்துட்டியா கொள்ளைக்க?
6: என்னப்பா, நேத்து தான் 50 கிலோ மண்புழு உரம் வாங்கிட்டு வந்த.
4: ஆமா,
6: இன்னைக்கு உன்னுடைய காய்கறி தோட்டத்துல அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா?
4: ஆமா, ஆளு வச்சு வெண்டைக்காய் தக்காளியில மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
6: ஓஹோ, வெண்டைக்காய் தக்காளி செடிக்கு மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
4: நானும் போட்டுக்கிறேன்.
6: ஓஹோ, எப்பா மேலாப்புல போடாதப்பா, கொஞ்சம் லேசா மண்ணை பறிச்சு அதுக்குள்ள போடணும்பா.
4: ஓஹோ,
6: மண்புழு உரம் வந்து முழுமையா நம்மளுடைய செடியெல்லாம் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் மண்ணுக்குள்ள இருந்தாதான்ப்பா நல்லது.
4: நீ சொல்ற மாதிரி தான் போடணும் வரோம் காந்தமுத்து. கண்ணம்மா பொண்ணம்மா, அலுப்பு தீர அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் வேலை செய்யறது.
5: சரிங்க அண்ணா.

0: அவங்க வேலையை செய்யட்டும்.
1: சரி சரி,
0: நீ வாப்பா அப்படி வந்து உட்காருப்பா.
1: சரி வா காதமுத்த, வேப்ப மரத்தில உட்காருவோம். நல்லா காத்து குளிர்ச்சியா, நல்ல உடம்புக்கு சுகமா, நல்லா இருக்கும்.
0: ஆமாப்பா, வேப்ப மரத்து இலையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கட்டிங் கட்டிங்காக இருக்கும். எந்தெந்த இலையெல்லாம் அந்த கூர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இலையில தான் ஆக்சிஜன் அதிகமாக வெளில வரும்.
1: ஆ, சொல்லிக்கிறப்பண்ணியா.
0: ஆமாம், வேப்ப மரத்து காற்று அதனால தான் நமக்கு ரொம்ப நல்லது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வேப்ப மரத்து கீழே கிடைக்கும்பா. சரி சரி, வாப்பா உட்காருவோம்.
1: காதுமுத்தா, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: நேற்று நம்ம என்ன செஞ்சோம், குழி முறையில் எப்படி வந்து மண்புழு வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: அப்புறம் மர பொட்டியில் எப்படி வளர்க்கலாம்.
1: ஆமாம்.
0: அப்புறம் வந்து சிமெண்ட் தொட்டியில எப்படி வளர்க்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். இப்ப நாம என்னென்னலாம் வந்து இடுபொருள்கள் போடணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்பா.
1: சரி சரி.
0: சரியா, பொதுவா நம்ம கொல்லக்காட்டுல நம்ம காய்கறி கழிவா இருக்கட்டும், இல்ல வேளாண்மை கழிவா இருக்கட்டும், இந்த மாதிரி கழிவுகள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சேகரிச்சு வச்சுக்கணும்.
1: சரி சரி சரி.
0: கால்நடை கழிவு உட்பட, ஏன்னா பச்சை சாணம் ரொம்ப நல்லது இந்த மண்புழு உற்பத்தியில.
1: காதுமுத்தா, விவசாய ஆபீஸ்ல ஏதோ விவசாயத்துக்கு மானியம் தரேன்னு சொன்னாரு, அதனால நான் கொஞ்சம் வேற ஆபீஸுக்கு போனா. நீ கொஞ்சம் சுருக்கமா சொல்லுப்பா எனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, சுருக்கமா சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: முதல்ல அந்த மண்புழு படுக்கையை பத்தி சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா இப்ப ஒரு தொட்டியில நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, அடிபாகத்துல சின்ன கல்லு அப்புறம் மணல், இதை கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா.
1: சரி.
0: ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போட்டுக்கிட்டியா,

0: அப்புறம் 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண் அதை பரப்பிடணும்பா.
1: ஓஹோ
0: சரியா?
1: சரி.
0: அப்புறம் வண்டல் மண்ணின் மீது மண் புழுக்களை விடணும். அந்த மண்புழு படுக்கைய தான் சொந்த இருப்பிடம் போல அந்த மண்புழுக்கள் நினைச்சுக்கும்.
1: ஓஹோ.
0: குழிய 2 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம், அப்புறம் 1/4 மீட்டர் உயரம், இந்த அளவுல வச்சுக்கிட்டு இந்த மண்புழு படுக்க இருக்குல்ல, அதுல 15-20 சென்டிமீட்டர் அந்த அளவுல அமைக்கணும்பா. இப்ப கையளவு மாட்டு சாணத்தை படுக்கையின் மீது நல்லா தூவணும். 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இந்த வைக்கல எடுத்துக்கிட்டு அந்த வைக்கல நல்லா பொடுசா வெட்டிக்கிட்டு அதை போடணும். அப்படி இல்லைன்னா இயற்கை கழிவுகள் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கூட நம்ம போடலாம். அடுத்த 30 நாட்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாம தண்ணி தெளிக்கணும். கோணி பைய வச்சு கூட நம்ம மூடி பாதுகாக்கணும். ஏன்னா எலி வந்து மண்புழுவை சாப்பிடும். அப்புறம் கரையாம், அப்புறம் வந்து எறும்பு,
1: காகம் பருந்தெல்லாம் சாப்பிடும்.
0: காகம் பருந்து என்னென்னலாம் மண்புழுக்கு எதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும். அதனால மண்புழுக்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்பா.
1: சரி சரி
0: சரி. எப்ப வந்து மண்புழு உரம் கிடைக்கும் தான் நீ கேட்ட.
1: ஆமா.
0: இப்ப நம்ம படுக்கையை ரெடி பண்ணிட்டோம்.
1: ஆமா.
0: அதுல மண்புழு விட்டாச்சு.
1: ஆமா.
0: அதுக்கு தேவையான உணவை கொடுத்தாச்சு.
1: ஆமா.
0: தண்ணி தெளிச்சுக்கிட்டே வர்றோம் இல்லையா.
1: ஆமா.
0: இப்ப அடர் காபி நிறத்துல பொடி பொடியா அந்த குருணை குருணையா அள்ளி பார்த்தோம்னா எடையே இல்லாத மாதிரி இருக்கும். மண்ணு மாதிரி இருக்காது, அப்படியே கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தென்படும். இதுதான் வந்து மண்புழுக்களுடைய எச்சம். இதுதான் நமக்கு தேவையான மண்புழு உரம். சரியா? இப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும்னா 60 நாளைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம்.
1: 60 நாள் ஆகும்.
0: ஆமாப்பா, 60 நாளைக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்னா, சில பேர் 45 நாள் கூட எடுக்கிறாங்க, இருந்தாலும் 60 நாளைக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும்.
1: இருந்தாலும் உரம் நல்லா மக்கனாதான் நல்லா இருக்கும்.
0: எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மண்புழுக்கள் என்ன செய்யும், மேலேருந்து கீழே நோக்கி போக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம வந்து அந்த மண்புழு உரத்தை அப்படியே வெட்டி மேலாப்புல எடுக்கும் போது அதுல ஏதாவது வேணா 1-2 மண்புழு வேணா இருக்கலாம ஒழிய, பாக்கி மண்புழு எல்லாம் கீழே ஓடிடும். இப்ப நம்ம அதை சுரண்டி எடுத்துட்டு திரும்பவும் நமக்கு வேணும்னா திரும்பவும் நம்ம அதே மாதிரி பெட் அமைச்சு திருப்பி திருப்பி நம்ம மண்புழு உரத்தை தயார் பண்ணிட்டே இருக்கலாம். அல்லது இது வரைக்கும் தயார் பண்ண மண்புழு உரம் போதும், நம்ம பெட்டை களைச்சிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப மண்புழு உரத்தை எடுத்த பிறகு அந்த 4 மூலையிலையும் கொஞ்சம் நல்லா ஈர சாணத்தை எடுத்து அதை அப்படியே நேசா புதஞ்ச மாதிரி அப்படி வச்சிட்டோம்னா, இந்த கீழே இருந்ததுல மண்புழு அது எல்லாம் உடையாந்து அந்த ஈர சாணத்துல வந்து உள்ள நுழைஞ்சிடும். அதுங்களுக்கு ஈர சாணம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈர சாண உருண்டை இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து ஒரு வாளி தண்ணியில அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த சாணம் எல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும். அந்த மண்புழு அப்படியே ஒரு பந்து மாதிரி அப்படியே தண்ணியில கிடக்கும். அந்த மண்புழுக்களை அப்படியே எடுத்து நாம மண்புழுவை வந்து 1 கிலோ 400 ரூபாய்க்கு மேல கூட விற்பனை பண்ணிக்கலாம். அல்லது புதுசா பெட்டு போடணும்னாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ, பாத்தமுதா 1 கிலோ 400 அளவுக்கு வருதா?
0: ஆமாப்பா, ஒரு பெட்டை நீ தயார் பண்ணினா குறைஞ்சபட்சம் 2 கிலோக்கு மேல இருக்கும்பா.
1: அடேப்பா பரவாயில்ல, நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமாப்பா, அதுலயே உனக்கு 1000 ரூபா நின்னுடும்பா. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம மண்புழுவை தயார் பண்ணிட்டோம்ல, இந்த மண்புழுவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இயற்கையான முறையில அந்த மண்புழு உரத்து கூட அந்த மண்புழுக்களோட முட்டையெல்லாம் வேற இருக்கும். அதனால ரொம்ப வெயில போய் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கணும். அது கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். ரொம்ப காஞ்சி போய் ட்ரையாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள சத்து பாதுகாக்கப்படும்பா.
1: சரி சரி சரி.
0: நம்ம மண்புழு உரம் பயன்படுத்துறப்போ கூட மண்ணில் வந்து கொஞ்சம் பள்ளம் பறிச்சுட்டு உள்ள போட்டு அதுக்கு மேலே மண்ணை மூடி அப்படி பயன்படுத்துறது தான் நல்லது.
1: ஓஹோ,
0: அப்போதான் வந்து பயிரும் நல்லா ஈஸியாக மண்புழு உரத்தை எடுத்துக்கும்.
1: கதமுத்தா, இந்த மண்புழு உரம் போறதெல்லாம் என்னென்ன சத்தெல்லாம் அடங்கிதுப்பா?
0: கருத்தமுத்து, மண்புழு உரத்துல வந்து கரிமச்சத்து இருக்குது, தழைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, சோடியம் சத்து இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், தாமிர சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கந்தக சத்து, எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
1: சத்து இருக்குதுவா?
0: ஆமாப்பா, நிறைய சத்துக்கள்.

0: எளிமையான ஒரு விஷயம்தான் மண்புழு உரம் தயாரிக்கிறது.
1: பரவாயில்ல,
0: நீ அடுத்த தடவை வெளியில போய் வாங்கிட்டு வராதப்பா.
1: வெளியில வாங்க மாட்டோம்ப்பா.
0: நீனே தயார் பண்ணி நெல் வயலா இருக்கட்டும், கரும்பு வயலா இருக்கட்டும், காய்கறி பயிரா இருக்கட்டும், வாழைத்தோட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: காத்தமுத்த, மண்புழு உற்பத்தி பண்றது பத்தி நல்லா தெளிவா சொன்ன. மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்ன. அந்த மண்புழு உரம் எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு நல்லா தெளிவா சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரி செஞ்சிய, செலவு கம்மி பண்ணிய, நிறைய அதிக சம்பாதிச்சிய, மண்புழு உரம் தயாரிக்கிற ஃபேக்டரியே வைக்க போறோம்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ பெரிய லெவல்ல பண்ணு,
1: சரி
0: நல்ல லாபம் அட. இயற்கையான முறையில நம்ம உரம் தயாரிக்கிறோம்னா அது நமக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம நாட்டுக்கே நல்லதுப்பா. சரி கருத்த முத்தே, நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி, பாத்து போயிட்டோப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவருக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தாசிந்தல்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. Article 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான ராயன் படமும் சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்பட துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்பட துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் 2 நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும்

0: வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழு எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஒரு ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தொகை நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதிற்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் AI நெக்ஸஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில்
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிர மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த 2 வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழா

0: முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16,922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அக்கானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே. இன்றைய நிலையில் யானைகள் பல்வேறு ஆபத்துகளை எதிர்கொண்டு வருகின்றன. யானைகளுடைய வாழ்வியல் மாற்றங்களுக்கு இயற்கையாகவும் செயற்கையாகவும் பல காரணங்கள் இருக்கின்றன. யானைகள் மரங்களை பல்வேறு காரணங்களுக்காக தள்ளி வீழ்த்துகின்றன. இந்த மரங்கள் பிற விலங்குகளுக்கு உணவாகின்றன. இப்படி ஒரு இடத்தில் நிறைய யானைகள் இருக்கும்போது அங்கு யதார்த்தமாகவே அவை நிறைய வளங்களை எடுத்துக்கொள்பவையாக இருக்கும். இதனால் மாற்றங்கள் வரலாம். அடுத்தது, மனிதர்களால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரும் மாற்றங்கள் பல. காட்டிற்குள் சாலை அல்லது ரயில் தண்டவாளங்கள் அமைப்பது, விவசாயம் செய்வது, மனிதர்களை குடியமர்த்துவது, தொழிற்சாலைகள் கட்டுவது, சுரங்கங்கள் தோண்டுவது போன்ற செயல்கள் யாவுமே யானைகளின் வாழ்விடத்தை நேரடியாக பாதிக்கின்றன. இதன் காரணமாக யானைகளின் இயற்கையான எல்லைகள் சுருங்கி வருகின்றன. இதனால் அவை உணவு மற்றும் தண்ணீருக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அடுத்து, புவி வெப்பமயமாகுதல், பருவநிலை மாற்றம் போன்றவை காட்டில் உண்டாக்கும் தாக்கங்கள் பெரிது. பருவநிலை மாற்றம் காட்டில் இருக்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக பசுமையும் இல்லாமல் போகிறது. காட்டில் நீரின் அளவு குறைய குறைய உயிர் வாழ்வதற்கு வளங்கள் வேண்டி யானைகள் காட்டிலிருந்து வெளியேறி துவங்குகின்றன. மேலும் காடுகளை ஒட்டிய பகுதிகளில் விவசாயம் செய்பவர்கள் அதிக பணம் அளிக்கும் பயிர்கள் என்பதற்காக வாழை, கரும்பு போன்ற பயிர்களை பயிரிடுகிறார்கள். அவர்களின் விளைநிலங்களும் வீடுகளும் யானைகள் வலசை செல்லும் பாதையிலேயே அமைந்து விடுகின்றன. யானைகள் தமது வலசை பாதையில் வருவதைத்தான் அவை ஊருக்குள் வந்து விடுகின்றன, விளைநிலங்களில் புகுந்துவிட்டன என்று தற்போது கூறப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட யானைகளை பெரிதும் பாதிப்பது சட்டவிரோதமான வேட்டையாடலாகும். யானை தந்தங்களுக்காகவும் தோள்களுக்காகவும் அவை சட்டவிரோதமாக கொல்லப்படுவது யானை இனத்தின் எண்ணிக்கைக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இந்தியாவில் அதிக யானைகள், அதாவது 59%, திருட்டு கும்பலால் தான் வேட்டையாடப்பட்டுள்ளன. ரயிலில் அடிபடுதல் 15%, விஷ உணவு

0: 13%, மின்சாரம் பாய்ந்து இறத்தல் 8% என ஆய்வு தெரிவிக்கிறது. இதில் புதிதாக சேர்ந்திருப்பது மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள். காட்டுப்பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் காலியான பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் வாட்டர் கேன்களை கையோடு திரும்பி கொண்டு செல்லாமல் அங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றனர். அதை உண்ணும் யானை செரிமானம் ஆகாமல் வயிறு உப்பி இறப்பது இன்றும் நடக்கிறது. சரி, இவற்றுக்கு என்னதான் தீர்வு? யானைகளின் நடமாட்டத்தை தொழில்நுட்பம் மூலம் அறிந்து முன்கூட்டியே எச்சரிக்கை செய்திகள் தருவது, யானைகளை காயப்படுத்தாத சூரிய மின்வேலிகள் அல்லது அகழிகள் அமைப்பது, யானைகள் எளிதில் உண்ணக்கூடிய கரும்பு, வாழை போன்ற பயிர்களுக்கு பதிலாக யானைகள் விரும்பாத மஞ்சள், இஞ்சி, மிளகாய் மற்றும் கடுகு போன்றவற்றை சாகுபடி செய்வது போன்ற செயல்முறைகள் பயிர் சேதத்தை தவிர்க்க உதவும். யானைகளுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு ஆதாரங்களை வனப்பகுதியிலேயே ஏற்படுத்தி கொடுத்தால் அவை உணவு மற்றும் தண்ணீருக்காக மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு வருவதை தவிர்க்கலாம். யானைகள் உணர்ச்சியற்ற பொருட்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவற்றுக்கான வழித்தடங்களை ஆக்கிரமிக்காமல் மோதல்களை குறைப்பது இவை எல்லாவற்றிலும் மிக முக்கியமான செயல்பாடாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தொடர் வருகிற ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதிகளை அவர்களின் மறைவிடத்திற்குள் நுழைந்து இந்தியா தாக்கி அழிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற படைகளுக்கு முதலிடம் என்ற மாநாட்டில் பேசிய அவர், தீவிரவாதிகளை இந்தியா எவ்வாறு அழித்தது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகம் கண்டுகொண்டதாக குறிப்பிட்டார். மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று புதுடெல்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கில் உரையாற்றுகையில், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை குடிமக்களை மையமாக கொண்ட பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஓய்வூதியதாரர்களின் கவலைகள் மற்றும் விருப்பங்களை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். 72வது தேசிய திரைப்பட விருது விழாவில் இந்திய திரைப்படமான Article 370 சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது தமிழ் திரைப்படமான அமரன் திரைப்படத்தின் இயக்குநர் திரு ராஜ்குமார் பெரியசாமி பெறுகிறார். சஞ்சய் மிஸ்ரா சிறந்த துணை நடிகருக்கான விருதையும், சச்சனா சம் நமிதாஸ் ரோபோஸ்ரீ வர்கட்டி சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த இசை அமைப்பிற்கான விருது சாஸ்வத் சச்சதேவ் மற்றும் ஜி வி பிரகாஷ் ஆகியோர் பெறுகின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது
4: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா மற்றும் ஜிப்மரில் நடைபெற்ற நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது
1: தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் கல்வி வரலாற்றிலும் முத்திரை பதித்த மகத்தான தலைவர், கல்வி புரட்சியின் தந்தை, கர்ம வீரர் பாரத ரத்னா காமராசர். அவரை நினைவுகூர்வது அவர் வகித்த பதவிக்காக அல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்று நமக்கெல்லாம் இன்னும் எதிர்கால தலைமுறைக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான். காமராஜர் வாழ்ந்த காலத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கும் வாய்ப்பு இன்று இருப்பது போல எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. சமுதாயத்தில் மிக குறைந்த சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்று நம்முடைய நாட்டில் கோடிக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கும் வாய்ப்பை பெற்று இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் முக்கியமானவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனால்தான் அவருடைய கல்வி சேவையை நன்றியோடு இன்று வரை இந்த சமுதாயம் நினைத்து பார்க்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற பிறகு ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்தார். குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டியது நிலை மாறியது. என ஞாபகம் இருக்கு, நான் 1960 வரைக்கும் நான் நீலகிரி மாவட்டத்தில் கிராமங்களில் பள்ளிகளில் தான் நான் படித்தேன். இப்போ காலையில் ஸ்கூல் போனோன்னா 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு திருப்பியும் 4 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்காக மட்டும் நான் 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. ஆனால் என்னோட தம்பியார் தங்கை அவங்களுக்காக ஒரு பிரைமரி ஸ்கூல் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கட்டி கொடுத்தார்கள். அந்த காமராஜர் டைமில் தான் அந்த பள்ளியை தொடங்கி வைத்தது. அப்போ சொல்லுங்கள், அது 1 கிலோமீட்டரில் இந்த சின்ன பசங்களை அனுப்புனேன்னா அம்மா அப்பாவுக்கு அந்த டென்ஷனே இருக்காது. எங்கள் அம்மா கூட இவ்வளோ தடவை இவ்வளோ நாளைக்கு அந்த தங்கையும் தம்பியும் எடுத்து கூட ஸ்கூல் போகிற சாயங்காலம் அவங்க கொண்டு வரதும் அம்மா தான். பள்ளிகள் இருக்கும் இடத்திற்கு குழந்தைகள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது, குழந்தைகள் இருக்கும் இடத்தில் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். பல லட்சம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக பள்ளிக்கூட வாசலை தொட்டார்கள். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. ஒரு நாள் ஒரு பள்ளிக்கு போன போது ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகள் வீட்டில் உணவு இல்லாத காரணத்தால் பள்ளிக்கு வராமல் வேலைக்கு போகிறார்கள் என்று கேள்விப்பட்டார். பசிக்கும் படிப்புக்கும் நடுவில் குழந்தைகளை போராடுவதை அவர் பார்த்தார். முதலில் குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித நேயத்தோடு பள்ளிகள் மத்திய உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த மத்திய திட்டம், உணவு திட்டம், இந்திய சமுதாய வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் மிட் டே மீல் சாப்பிட்டுருக்கேன் அந்த டைம்லெல்லாம். லட்சக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியது. பசியால் பள்ளிக்கு வராத குழந்தைகள் உணவுக்காக பள்ளிக்கு வந்தார்கள். பிறகு கல்விக்காக பள்ளியில் தங்கினார்கள். கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். கல்வி மட்டும் வளரவில்லை, சமுதாய சமத்துவமும் வளர்ந்தது. இதுதான் உண்மையான சமுதாய புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சி ஏற்படுத்தியவர் தான் படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர். அன்பு மாணவர்களே, காமராஜரின் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. அவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவர் முதலமைச்சராக இருந்த போதும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்.
0: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி உரையாற்றினார். அப்போது
2: பெருந்தலைவர் காமராஜருடைய எண்ணம், எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், வசதி படைத்தவர்கள் மட்டும் படிக்க முடியும் அப்படின்னதை மாறி எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் கல்வியை கொடுத்தவர், வழங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். நிறைய தமிழகத்தை சார்ந்த நிறைய அதிகாரிகள், உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் கூறுவதை கேட்கும் பொழுது நமக்கு பெருந்தலைவர் காமராஜ் கொண்ட திட்டங்கள் வாயிலாக எப்படி கல்வி சாதாரண குழு சார்ந்த பிள்ளை கிடைத்திருக்கின்றது, அவர்கள் கிடைத்திருக்கின்றது, எப்படி அப்படிப்பட்ட உயர் பதவி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் சொல்லுவாங்க. நான் இந்த பதவியில் இருக்குன்னு சொன்னால் அது யாரு காரணம், பெருந்தலைவர் காமராஜ் கொடுத்த கல்வி தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒரு அடிப்படை கல்வியை வழங்கி எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நிலையை உயர்த்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். அவர் அமைத்த அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெரிய வளர்ச்சி இருக்கிறது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. எதையும் செயல் வடிவில் சாதாரணமாக கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தலைவர், எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதாரணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய படிக்காத ஒரு தலைவர், மேதை. படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க, யார் தான் சொல்லுவாங்க, பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் சொல்லுவாங்க படிக்காத மேதை அப்படின்னு. ஏன்னா எப்படிப்பட்ட அரசியல் சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை சாதாரணமாக தீர்த்து வைக்கக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். குறிப்பாக கல்விக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள், கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்கோம், பெருந்தலைவர் காமராஜர் பேரில் பள்ளிகள் கல்லூரிகள், நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த எல்லா குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் குறிப்பாக ஏழை ஏழை குடும்பத்தை சேர்ந்த

0: அனைவரும் நல்ல கல்வி பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய மிக முக்கியமாக நோக்கமாகும். அதற்காக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ. இப்ப நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? 100 விழுக்காடு கல்வியை கொண்டு வர முடியுமா? எல்லோரும் படித்தவர்கள் நிலையை உருவாக்க முடியுமா? ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் படித்தவர்கள் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரியில் 100 விழுக்காடு கல்வி கட்டவர்கள் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. இது பள்ளி கல்வி மட்டும் இல்லை, கல்லூரி தொடங்கி அந்த கல்லூரி படிப்பையும் பட்டப்படிப்பையும் படிக்கின்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. ஒரே குடும்பத்தில் 2 பேர் மருத்துவர்கள், 3 பேர் மருத்துவர்கள், பொறியாளர்கள், இந்த ஆண்டு கூட 37 பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்றார்கள். முழு கட்டணத்தையும் அரசு ஏற்றுக்கொள்கின்றது. அவர்களுக்காக கட்டணம் இல்லாமல் அவர்கள் மருத்துவம் படிக்கிற நிலையை அரசு உருவாக்கி இருக்கிறது. அதேபோல் மற்ற படிப்புகளுக்கும் அரசானது அரசு பள்ளியில் படித்து வருகின்ற மாணவர்களுக்கு உரிய கட்டணத்தை செலுத்துகின்ற திட்டத்தினை இப்பொழுது அரசு செயல்படுத்தி வருகின்றது. இன்றைய சூழலில் பல புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, போட்டிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு பிள்ளைகள் பள்ளிக் கல்வியில் இருந்தே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தொழில்நுட்பங்கள் வாயிலாக என்னென்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அதன் மூலமாக ஒரு சிறந்த நுண்ணறிவை நம்மால் பெற முடியுமோ அதனை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு அரசானது அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கு மடிக்கணினி வழங்கி வருகின்றது.
1: விழாவில் சட்டப்பேரவை தலைவர் திரு அன்பழகன் பேசும் பொழுது,
2: ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், அவரது தேசப்பற்று, விடாமுயற்சி, கொண்ட கொள்கையில் உறுதி, தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதில் பிடிவாத குணம் உள்ளவர். அப்படிப்பட்ட பெருந்தலைவருடைய ஆட்சி என்பது தமிழகத்தின் ஒரு பொற்கால ஆட்சி ஆகும். 9 ஆண்டு காலமே அவர் ஆட்சியில் இருந்தாலும் விவசாய பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் அதிகப்படியான திட்டங்களை தீட்டியவர் பெருந்தலைவர். அவரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வைகை டேம் உள்ளிட்ட 9 பெரிய அணைகளை கட்டியவர். ஏழை எளிய நடுத்தர பிள்ளைகளுடைய கல்விக்காக மிகப்பெரிய கவனம் செலுத்தியவர் அவர் என்று புத்தகத்தெல்லாம் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்ட, என்ன போன்ற இருக்கின்றவர்களுக்கு மெய் சிலருக்கும் இப்படிலாம் ஒரு மனசு வாழ்ந்துகிறாரான்னு. தமிழகம் முழுவதும் 1000 பள்ளிகளை உருவாக்கி அவரது காலத்தில் 20% பள்ளி மாணவர்கள் கல்வி பயின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி 9 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 60 விழுக்காடு மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர்.
1: மேலும் இவ்விழாவில் அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ கே டி ஆறுமுகம், திரு அழகானந்தம், திரு ரவிக்குமார், திரு ஐயப்பன், கல்வித்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு, துறை இயக்குநர் திரு மோகன்குமார், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் நோயிலிருந்து விடுதலை என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா கடந்த 16 நடைபெற்றது. அன்று காலை நடைபெற்ற விழாவில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேக்கி கலந்து கொண்டு, 1 மாத காலம் நடைபெறும் இந்த சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாமை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த முகாம் குறித்த தகவல்களை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
3: The program consists of 3 elements: generation of ABHA ID, in which all the patient details, you need not have any ATTA or any cash sheet with you, it will be in the card itself. Ayushman Bharat card, where the 5 lakh rupees treatment free will be given. And for elderly people above 70 years without any financial, government is thinking of increasing the treatment cost for each individual from 5 lakhs to 10 lakhs. That will happen shortly, probably end of this year. So I appeal to all the members of the public to make their cards, not only theirs, but make their neighbors, their friends, their family members aware about this particular card, and make them come to Jipmer, and we are here to make the cards. We will do it for free of cost for everybody.
1: இந்த முகாமில் ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வைவந்தனா அட்டை ஆகியவை இலவசமாக பதிவு செய்து வழங்கப்பட உள்ளன. அது குறித்து தலைமை செவிலியர் திருமதி புஷ்பலதா பேசும் பொழுது,
4: திடீர்னு ஒரு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, அந்த நேரத்தில் நமக்கு வைத்தியம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்லேயே முடங்கி இருக்காம நம்ம உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ நம்ம அப்ரோச் பண்ண முடியுது. அதுக்கு இந்த கார்டு நம்ம கையில் இருந்துச்சுன்னா இது முக்கியமாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லது. வயசாதவங்களுக்காக வந்து நம்ம கொடுக்குற கார்டு வந்து வயா வந்தனா கார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது இந்த கார்டு. அதையும் வாங்கி நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க, மற்றபடி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுதல்.
1: விழாவில் ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் சிவக்குமார் உரையாற்றிய போது,

0: ஜிப்மர் வளாகத்தில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து கவுண்டர் வந்து நம்ம வச்சுருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரையும் இந்த கவுண்டர்கள் இருக்கும். ஸோ இது இந்த திட்டத்தை எல்லாரும் பயன்படுத்தி எல்லாருக்குமே இந்த தகவலை கொண்டு போய் சேரணுங்கிறது வந்து எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய இடத்துல நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறோம், ஆனால் அந்த அட்டையெல்லாம் தொலைச்சிருவோம், சீட்டு வச்சிருக்க மாட்டோம். ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த கார்டு அது சார்ந்த மொபைல் நம்பர் இருந்ததுன்னா எந்த ஆஸ்பத்திரி போனாலும் அது மூலமாக நீங்கள் வேறு எந்தெந்த ஆஸ்பத்திரியிலலாம் நீங்கள் வைத்தியம் பண்ணீங்களோ அதோடைய தரவுகளை வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த திட்டத்துடைய சிறப்பு.
1: மேலும் இவ்விழாவில் ஜிப்மர் மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன்.

அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு. பிரிவு

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லத் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று அது தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி.வி. சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3 இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக

0: அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகனே யாகமோச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மூளைக்கும் அயோடினுக்குமான தொடர்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் மூளைக்கும் அயோடினுக்கும் என்ன சம்பந்தம் அதை பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையில் வந்து கர்ப்பப்பையில் வளர்கின்ற குழந்தைகளுடைய மூளையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு 50,000 பிரெயின் செல்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்கும். பிறந்த குழந்தையுடைய தலை சுற்றளவு பார்த்திங்கன்னா 35 சென்டிமீட்டர் இருக்கும். அது வந்து ஒரு வயசில் வந்து 45 வரணும், 5 வயசில் பார்த்திங்கன்னா 55 வரணும். அதாவது அந்த 10-10 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து மேக்சிமம் வந்து குழந்தையினுடைய அந்த மூளை வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து அந்த முதல் வருஷத்துக்குள்ளே நடந்துடும். அடுத்த ஒரு 10-20% அடுத்த 5 வருடங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூளை வளர்ச்சின்றது ரொம்ப குறைவு. உடல் வளர்ச்சி வேணா இருந்துகிட்டு இருக்கலாம். உடல் வளர்ச்சி தான் வந்து ஹைட்டு கூடுறது, வெயிட்டு கூடுறது இதெல்லாம் தான் நடக்கும். வழியும் மூளையினுடைய வளர்ச்சின்றது வந்து மிக ஆரம்ப காலங்களில் இருந்து கர்ப்பப்பையிலேருந்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சி ஆரம்பிச்சிடுது, வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம மனித மூளையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன், அதாவது ஒரு பில்லியன்னா 100 கோடி, கிட்டத்தட்ட 100 கோடி பிரெயின் செல்கள் நம்ம மூளையில் இருக்கும். ஒவ்வொரு செல்லும் மூளை செல்களும் வந்து பக்கத்தில் இருக்க அடுத்தடுத்த செல்களோட கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் நல்லபடியா இருக்கும், நல்ல திறமை வாய்ந்ததா இருக்கும். 1 மில்லியன் கோடி கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம 100 பில்லியன் மூளை செல்கள்ல மனிதனுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியா வளரணும்னா அந்த குழந்தைக்கு கர்ப்ப காலங்கள அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் போதே அயோடின் தினமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அயோடின் தினமும் கிடைக்கும் போது ஒரு அப்படி பாத்தீங்கன்னா அந்த மூளையினுடைய செல்கள் எண்ணிக்கையும் அதிகமாக கூடிக்கிட்டே இருக்கும். கரெக்டா இதே இது வந்து அயோடின் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதனுடைய மூளை செல்களுடைய எண்ணிக்கை குறையும். அது வந்து மற்ற செல்களோட கனெக்ஷன் ஆகி வேலைகள், உடலுடைய வேலைகள் அனைத்தையும் திறமையாக செய்யறதுக்கான செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரான்ச்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மூளை செல்களுடைய பிரான்ச்சஸ் குறைஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்க செல்லோட அதனுடைய கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால மூளை வளர்ச்சியை ஒரு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 90% மூளை வளர்ச்சியை அதிகமாக கொடுக்கணும்னா நம்ம வந்து தினமும் அந்த தாய்மார்களுக்கு சரியான அளவு அயோடின் கலந்த சால்ட் கிடைக்குதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ என்னன்னா இது வந்து அயோடின் டெஃபிஷியன்சி தான் வந்து ஒரு பிரெயின் டேமேஜஸாக பார்த்துருப்போம். பட் ஆனால் ப்ரிவென்டபிள் பிரெயின் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷனை வந்து இந்த அயோடின் தான். நீங்கள் வந்து நிறைய அது நெட்லேயே போட்டு பார்க்கலாம். நார்மல் பிரெயின் செல் எப்படி இருக்கும், அயோடின் டெஃபிஷியன்சி வந்தால் அந்த பிரெயின் செல் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ நிறைய உங்களுக்கு வந்து நெட்டில் படங்கள் வர ஆரம்பிக்கும். அதை பார்த்தாலே தெரியும் இது இந்த இந்த பிரெயின் செல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆலமரம் போல் நார்மல் அந்த அயோடின் கலைச்ச ஒரு மூளை செல் வந்து அப்படி ஒரு தழைச்சதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கிளைகளும் இருக்காது, மற்ற பிரான்ச்சஸும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. ஸோ மூளை வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது இந்த அயோடின் தினமும் கிடைக்க வேண்டியது. சிங்கிள் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பிரிவென்டபிள் மென்டல் ரிடாக்ஷன், மென்டல் ரிடாக்ஷனை தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ அதனால அந்த குழந்தைகளுக்கு அது வந்து கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. இப்போ ஸ்கொலாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சாலும் நம்ம இதை வந்து அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு தேவையானது அயோடைஸ்டு சால்ட்டு கிடைக்க வேண்டியது. ஏன்னா இந்த டேமேஜஸ் வந்து அவங்க மூளைக்கு செயல்பாடுகள் குறைஞ்சு மென்டலி ரிட்டார்டட் சைல்டாக மாறிட்டாங்கன்னா ஏன்னா அது வந்து பர்மனன்ட் டேமேஜ், லைஃப் லாங் வந்து பர்மனன்ட் இதாகிடும். அவங்களுடைய அந்த ஸ்பாஸ்டிசிட்டி இல்லைனா மென்டல் ரிட்டார்டட் தன்மையை வந்து நம்மளால் மாற்றமோ மற்றவர்களைப் போல அவங்களால வந்து நார்மலான ஒரு ஸ்கொலாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸோ அல்லது ஒரு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸோ கொண்டு வர வைக்கிறது நம்மளால மிக முடியாத காரியமாயிடும். அவங்கள வந்து தனியான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் தான் நம்ம வந்து கவனிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உண்டாகிடும். ஸோ இது வந்து இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. இந்த பிரெயின் டேமேஜ் வந்து டோட்டலி ப்ரிவென்டபிள் பிரெயின் டேமேஜ். நம்ம அதுக்காக தான் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அனைவரும் வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து கிடைக்குதான்றதை பார்த்துக்கிறது நல்லது. அயோடைஸ்டு சால்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதுக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? நார்மல் சாதாரண உப்புக்கும் இந்த உப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமான்னு கேட்பாங்க. அயோடின் கலந்த உப்புக்கும் அயோடின் கலக்காத உப்பையும் நம்மளால கண்ணால பார்த்து வித்தியாசங்கள் சொல்லவே முடியாது. இதுல அயோடின் கலந்திருக்கு, இதுல அயோடின் கலக்கலன்னு நம்மளால சொல்ல

0: முடியாது. ரெண்டு உப்புமே பார்க்கறதுக்கு, டேஸ்ட் பண்றதுக்கு, ஸ்மெல் பண்றதுக்கு எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அயோடின் கலந்திருக்கான்றத நம்ம செக் பண்றது என்னன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்றது ஃபீல்டு லெவலில் நாங்கள் எங்களுடைய களப்பணியாளர்கள் வந்து சில சின்ன டெஸ்ட் கிட் இருக்கு, அதுல வந்து டெஸ்டிங் சொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எங்க இருந்து சாம்பிள்ஸ் கிடைச்சாலும் அந்த சாம்பிள்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி அதுல போதுமான அளவு இருக்கிறதா அயோடின் கண்டென்ட் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். ஆன் தி ஸ்பாட் நாம வந்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க. மேலும் இதை பற்றிய தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மூளைக்கும் அயோடினுக்குமான தொடர்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங், வெல்கம் வித் வணக்கம். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய வாய்ப்பாமே. எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களோடு வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜி வெற்றி. வணக்க மக்களே, நிகழ்ச்சியில் மார்னிங் சீக்ரெட்டா ஃபேஸ்புக் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. எஸ், இந்நேரம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீட்டெயில தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. அண்ட் தென் நவ் இப்போ ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், இன்றைய ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மங்கள் பாண்டே எந்த காலாட்படையை சேர்ந்தவர் அப்படின்றதான் இன்றைய ஃபேஸ்புக் கொஸ்டின். ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்டர் இருக்கும், வணக்க மக்களை நிகழ்ச்சிக்கான போஸ்டர். ஸோ அதுக்கு கீழே உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஃபேஸ்புக் கொஸ்டின் உங்களுக்காக, மங்கள் பாண்டே எந்த காலாட்படையை சேர்ந்தவர்

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த மார்னிங்ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய வணக்கம் மக்கள் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மங்கள் பாண்டே எந்த காலாட்படையை சேர்ந்தவர் அப்படின்றது தான் இன்றைய ஃபேஸ்புக் கொஸ்டின். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் போஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை ஆப்ஷன் கூட எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நான் 4 ஆப்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க, அது மூலிமா கெஸ் பண்ணி கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 32வது வங்காள பூர்வீக காலாட்படை, ஆப்ஷன் பி 34வது வங்காள பூர்வீக காலாட்படை, ஆப்ஷன் சி 33வது வங்காள பூர்வீக காலாட்படை, ஆப்ஷன் டி 31வது வங்காள பூர்வீக காலாட்படை. ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா எல்லா நம்பருமே ஒரே மாதிரி வருது. 31, 32, 33, 34 ஷஃபிள் பண்ணி போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்கே அது கேட்குது. இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சரை ஷேர் பண்ணுங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில். எஸ் மீண்டும் கேள்வி உங்களுக்காக, மங்கள் பாண்டே எந்த காலாட்படை பிரிவை சேர்ந்தவர் அப்படின்றதான் கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், அதாவது வங்காள பூர்வீக காலாட்படை அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ எத்தனாவது வங்காள பூர்வீக காலாட்படை அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 34, ஆப்ஷன் சி 33, ஆப்ஷன் டி 31. ஸோ இதில் எது சரியான விடை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஷேர் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 102.8 தான் நீங்கள் கேட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. ஸோ அடுத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வேலைவாய்ப்பு செய்தி பற்றி தான். ஹைதராபாத் ஐஐடியில் வேலைவாய்ப்பு பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. குரூப் 1B மற்றும் சி பணியிடங்களை பற்றிய விளக்கங்கள். ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஒரு இடம் ஓபிசி பிரிவினருக்கு, வயது 35க்குள். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு இடம் எஸ்டி பிரிவினருக்கு, வயது 35க்குள். உடற்பயிற்சி இன்ஸ்ட்ரக்டர் 2 இடங்கள், எஸ்சி பிரிவினருக்கு 1, ஓபிசி பிரிவினருக்கு 1. அக்குடன் 5 இடங்கள், எஸ்சி பிரிவினருக்கு 1, ஓபிசி பிரிவினருக்கு 2, மாற்றுத்திறனாளிகளுக்கு 2. குரூப் 2 சி பணியிடங்களுக்கான விவரங்கள். ஜூனியர் டெக்னீஷியன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு இடம் பொது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் பொது, சென்ட்ரல் ஒர்க் ஷாப் ஒரு இடம் எஸ்டி பிரிவினருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் ஓபிசி பிரிவினருக்கு, சிவில் இன்ஜினியரிங் ஒரு இடம் பொது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு இடம் எஸ்டி பிரிவினருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் பொது, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் 2 இடம் பொது பிரிவினருக்கு, கணிதம் ஒரு இடம் ஓபிசி பிரிவினருக்கு, மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஒரு இடம் எஸ்சி பிரிவினருக்கு, இயற்பியல் ஒரு இடம் ஓபிசி பிரிவினருக்கு, வயது வரம்பு 35க்குள். மேலும் விவரங்களுக்கு https://iith.ac.in/careers என்ற இணையதள முகவரியை தெரிஞ்சுங்க. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை தான்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்க மக்களே. நிகழ்ச்சியில் இன்றைய ஃபேஸ்புக் குவஸ்டின் என்ன அப்படின்னா, மங்கள் பாண்டே எந்த காலாட்படை பிரிவை சேர்ந்தவர் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அவர் வந்து வங்காள பூர்வீக காலாட்படை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், பட் எந்த காலாட்படை அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 32வது, ஆப்ஷன் பி 34வது, ஆப்ஷன் சி 33வது, ஆப்ஷன் டி 31வது. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் வணக்க மக்களே நிகழ்ச்சியில் ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே உங்களோட ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக சரியான விட என்ன யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் யூனியன் ஃப்ரம் பிரைன் போ 102.8 வித் மீ.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நியூஸ்ல இன்றைய ஃபேஸ்புக் க்வெஸ்சன்: மங்கள் பாண்டே எந்த காலாட் படை பிரிவை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ 32வது வங்காள பூர்வீக காலாட்படை, ஆப்ஷன் பி 34, ஆப்ஷன் சி 33, ஆப்ஷன் டி 31. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்க. ஸோ நேரம் ரொம்பவே குறைவாக இருக்குது.

எஸ் டைம் ரொம்பவே ஆயிடுச்சு. ஸோ அதனால் முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, முடிச்சிடலாம்ப்பா. எஸ் எஸ் நேரம் 7:54:39 ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள் பாண்டே எந்த காலாட்படை பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தேன். மங்கள் பாண்டே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் 34வது வங்காள பூர்வீக காலாட்படை பிரிவை சேர்ந்தவர். 1857 நடந்த இந்திய சுதந்திர போரின், அதாவது சிப்பாய் கழகம் சொல்லக்கூடிய அந்த போரில் முக்கிய பங்காற்றினார் இவர். ஸோ இதற்கான சிறையினுடைய ஷேர் பண்ணியிருக்காங்க பூசேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், நெம்மேலி ஆர் நந்தகுமார், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அன்பு கெடார், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குத்தாலம் தேரடி தில்லை விளவாணன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், மணலிமாறன் சென்னை, மதுரை சோ சண்முகசுந்தரம், வீரதுரை அரியலூர், ஏ ஹரிஹரன், பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், அந்தோனிராஜ் சென்னை, காரைக்காலந்து விஜயராகவன், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோவிந்தன் பேட்டையிலிருந்து பாரிவள்ளல். ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் சரியான விடை ஷேர் பண்ண நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்டுறது உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு ஸ்டுடியோலேருந்து ஒரு ராஜம், ஸ்டுடியோக்கு வெளியில் ஒரு ராஜம் இருப்பாங்க. ஸோ யார் யார் அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்நேரம் நீங்கள் ஆகாஷ்வணி பூச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜிஎஸ் யாருன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம்
4: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கோதை நாயகி. ஆரோக்கியமான சமூகமே ஒரு வலிமையான தேசத்தின் அடையாளம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மருத்துவ சங்கத்தின் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மருத்துவ வல்லுநர்கள் சுகாதார சேவைகளை வழங்குவதன் மூலம் தேசத்தை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. இக்கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்த அரசு இன்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் 13 வரை நடைபெறவுள்ள இக்கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யுபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டுவரி, சொத்துவரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் வசதிக்காக இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வெங்கடாநகர் தமிழ்ச்சங்கம் மற்றும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டுவரி வசூல் மையத்தில் நடைபெறும் முகாம்களில் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் வரியை செலுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். கர்ப்பவாய் புற்றுநோயில் இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை HPV தடுப்பூசி சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் இம்முகாம்களில் 14 வயது நிறைவுற்ற மற்றும் 15 வயது துவங்காத பெண் பிள்ளைகளுக்கு HPV தடுப்பூசி போடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாரம் முழுதும் ஓடிய மனசுக்கு ஒரு வாசம் வீசக்கூடிய ஓய்வு நாள், குடும்ப சிரிப்பையெல்லாம் கைகளில் தாங்கி கனவுகளை கொஞ்சக்கூடிய ஒரு இனிய நாள், காஃபியின் மனமும் காலை நேர தென்றலும் சேரக்கூடிய அந்த நேரம், அவசர மறந்து அன்பை அரவணைக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் தான். நாளை நோக்கி நம்பிக்கை விதிக்கக்கூடிய இன்றைய இனிமையாக்கும் நண்பன் தான் ஞாயிற்றுக்கிழமை. சோ இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லையா? ஸோ அந்த வகையில் பாண்டிச்சேரி அப்படின்னாலே ஞாபகம் வருது என்னங்க, அந்த அலைகள் பாடக்கூடிய அழகிய மொழி, அதை கேட்கக்கூடிய இதயம் இருக்கே அப்பப்பா, அதுதாங்க புதுச்சேரி. கடற்கரை காற்றில் கதைகள் வீசும் காலை சூரியன் கனவுகளை தீட்டக்கூடிய ஒரு அழகான நாள். பிரெஞ்சு தெருக்களோட பழமையும் தமிழ் மண்ணின் பாசமும் ரெண்டும் கை கோத்திருக்கக்கூடிய ஒரு அழகான நகரம் தான் நம்மளோட புதுச்சேரி. மாலை நேர கடற்கரையில் மனக்கவலைகள் எல்லாமே கரைஞ்சே போகும் இல்லையா? ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு நினைவு இருக்கும். புதுச்சேரி கடற்கரையின் ஒவ்வொரு அலையோடும் ஒரு கவிதைகள் இருக்கும். இப்படி கலையும் கலாச்சாரமும் காதலும் கலந்திருக்கக்கூடிய நம்ம பாண்டிச்சேரியை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம ஆர்ஜி சொல்ல போறாரு. கேட்டுட்டாம நம்ம ஆர்ஜியோட வணக்கம்.
1: வணக்கம் எல்லாருக்கும், வந்து உற்சாகமான காலை வணக்கம். நான் வந்து உங்க ஆர்ஜி சபா பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த நம்ம புதுவை நிகழ்ச்சியில் வந்து ஸ்பெஷலா வந்து நம்ம புதுவையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நமக்கே தெரியாம இருக்கு அப்படின்றதுலாம் வந்து சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லியனூர் கணுவா பேட் காமியார் தோப்பு அந்த இடத்துல இருந்து தான் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கோம். நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக நல்லாயிருக்கு காலையில் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் பிஸியான ஏரியானே சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து வில்லியனூர் மெயின்ல இருக்கு. ஸோ அதனால ஓகே, இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசிடலாம். ஒரு நிமிஷம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜெகதீஸ்வரி.
1: ஓகே, என்ன பண்றீங்க சொல்லுங்க. என்ன பண்றீங்க அப்படியே சொல்லுங்க.
2: பிஜி பிஜி பண்ண போறேன்.
1: பிஜி என்ன என்ன கோர்ஸ் பண்றீங்க?
2: பிஏ இங்கிலீஷ்.
1: இங்கிலீஷ்
2: சாரி யூஜி.
1: யூஜி ஓகே. பிஜி யூஜின்றது கன்ஃபியூஷன்ல இருக்கா?
2: இது ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருக்கு.
1: ஃபர்ஸ்ட் டைம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க போன்ல பேசுறப்ப நார்மலா பேச வேண்டியதுதான்.
2: ஓகே
1: ஓகே. இங்க இந்த ஊர்ல இருந்து பிறந்து வந்ததுலாம் இங்க. ஓகே. சோ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது?
2: 24 ஆக போகுது. ஹாப்பி
1: அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. 24 வருஷமா வந்து இந்த ஏரியாவில் இருக்கீங்க. ஸோ வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு நீங்க பிறந்ததுல இருந்து பார்த்ததுல? இங்க வீடுகள் முதல்ல நீங்க பிறந்து சின்ன வயசுல இருக்க போய் வீடுகள்லாம் நிறைய இருந்துச்சு.
2: இல்ல கம்மியா தான் இருக்கும், இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
1: ஓகே. ரோடு
2: இல்ல ரோடு தான் போடல.
1: ஓகே. பக்கத்துல இதெல்லாம் காடுகள்லாம் நிறைய இருந்துச்சா?
2: அதெல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க.
1: இப்ப முன்னாடி விட கம்மியா இருக்கு.
2: ஆமா.
1: உங்க ஏரியாவோட ஸ்பெஷல் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க?
2: என்ன
1: பண்ணிட்டு
2: இருந்தாங்க?
1: வந்து இங்க நிறைய கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா? யூஸ்வலா வில்லியனூர் வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவோம்.
2: சிவன் கோவில்
1: ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? வந்து 25 வருஷத்துல நீங்க வந்து இந்த விஷயம் வந்து மாறினா நல்லா இருக்கும், எங்க ஊர்ல வந்து இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. எல்லாமே ஓகேவா?
2: ஆமா ஓகேவா தான்.
1: எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு வேர்ட்லதான் பதில் சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து இன்னொருத்தர் சொல்லுங்க.
3: தனபதி.
1: நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கு?
3: 29.
1: அதாவது உங்க ஏஜ் இங்கதான் பிறந்ததுல இருந்து இருக்கு. ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு கேட்ட கேள்விதான், அதாவது இங்க வந்து நீங்க பிறந்ததுல இருந்து இருந்ததுக்கும் இப்போதைக்கும் என்ன மாதிரி?
3: பிறந்ததுக்கும் அப்ப இருந்து இது வேற. அப்ப அதிகமா எல்லாம் படிக்கல, இதுவா இருந்தாங்க. இப்ப படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு இதுக்கும் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. அதை விட முக்கியம் என்னன்னா, நிறைய அந்த பழைய இதுல வந்து மறையப்பட்டிருக்கு சாமியோட இதாவது ரொம்ப எழுதிட்டு வந்தாரு, யாரும் கவனிக்கல சில பக்கத்துல, அந்த பக்கத்துலயும் கவனிக்கல. ஆனா சாமியோட இதை பக்கமா வச்சிருக்காங்க, அதை விட்டு கொடுக்கல யாரும்.

0: ஏரியாவில் இருந்தது என்ன ஸ்பெஷல் என்னன்னா சாமியார் தான் முக்கியம். அவர் வழிபாடுறது ரொம்ப நல்லதா இருக்கு. சிவசாகல அதுக்குன்னா விநாயகர் கோயில் தான் அந்த பேரு. இப்போ வந்து அது சிவன் கோயில வந்துருக்கு. சிவன் அங்க புதுசா அது நல்லா இருக்கு. பாலவடி வந்து இப்ப புதுசா வந்தானே தந்தாங்க. ஏற்கனவே இருந்தது அது புது சுத்தி தந்தாங்க. எம்எல்ஏ ரவிக்குமார் அண்ணா வந்து தந்து வேற என்னன்னா இப்ப கிரவுண்ட் ஒண்ணு புதுசா
1: புதுசா வரது வருது
0: வந்துச்சு ஆல்ரெடி. ஓகே அம்மா கோயில் சத்துனா இடம் பேரு அம்மா கோயில் சத்துனா அவங்க பேர்லயே ஒரு பிளே கிரவுண்டே வந்து பசங்க கும்பல கேரம் போடுறது பெருமை கிடையாது. பாடம் விளையாடலாம் போன்ல வருவா
1: இன்னும் தொடர்ந்து பேசலாம் இந்த ஏரியா பத்தி. இந்த மக்கள் கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.

0: Yatras temporarily suspended due to rough weather forecast. And England beat France 6-4 in thrilling third-place match to secure bronze medal in FIFA World Cup 2026. Argentina to take on Spain in final tonight. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரி 8:30 11 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்மளுடைய ஆர்ஜே பாண்டிச்சேரியோட ஒரு பகுதியிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பேசலாம் நம்ம ஆர்ஜியோடு. வணக்கம்.
4: ஹலோ, வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை, நான் வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து வில்லியனூர் கனவாப்பேட்டு வந்து சாமியார் தோப்புல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இங்க நிறைய வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. நம்ம சொல்லணாக்கா இது கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய சித்தர்கள் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக்கா இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா வந்து வியோமா முனிவர் அப்படின்ற ஒரு சித்தர் இருந்ததா வந்து சொல்லப்படுது. அதனாலதான் வந்து இங்க சாமியார் தோப்பு அப்படின்ற பேர் வந்தது அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி தோப்பு அப்படின்றதுக்கான காரணம் வந்து இங்க நிறைய வில்வ மரங்கள்லாம் இருந்ததாகவும், அதனால வந்து இது வந்து வில்வ தோப்புன்றது வந்து சாமியார் தோப்பு அப்படின்ற மாதிரி மறுவிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் அமுதா அருள்மேரி. நான் சேலத்துல இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா இங்க வந்து 26 வருஷம் ஆகுது.
4: ஒரு 5 கிலோமீட்டர் தூரம்
5: போகணும். இங்க வந்து எல்லாமே பக்கத்துலயும் இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்புறம் ஸ்கூல் இருக்கு, சர்ச் இருக்கு, எல்லாமே இங்க வசதி அடிப்படை வச்சு எல்லாமே இருக்கு.
4: இப்போ வந்து இப்போ பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட பழகிறதுக்கும் அங்க பழகிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியும்?
5: அங்க வந்து நாகரிகம் இல்லாம ஒரு இதா பேசுவாங்க. இங்க வந்து எல்லாமே கொஞ்சம் படிச்சு நல்லா பேசுறாங்க. அங்கத்துக்கு இங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
4: இந்த மாதிரி சொல்றீங்களே, அந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களை வந்து கேட்க மாட்டாங்களா?
5: அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
4: மேபி வந்து அங்க இப்போ டெவலப் ஆயிருக்கா? நீங்க வந்து 25 வருஷம் ஆகுது.
5: இப்ப ஆயிருக்கு, நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே வந்துருக்கு, சர்ச்சி எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு.
4: சரி, இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியா, அதாவது இந்த இடம் வந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கு? நீங்க வந்தப்ப என்ன இருந்துச்சீங்க, இப்ப என்ன வந்து?
5: வீடு வந்து ஒரு 30-40 வீடு தான் இருந்தது. இப்ப வந்து அதிகமா வீடு இருக்கு. அது இல்லாம விளையாட்டு கிரவுண்ட் எல்லாம் வந்து பசங்க நிறையதான் விளையாடணும். இப்ப வந்து பக்கத்துல கிரவுண்ட் வந்துருக்கு. மீதி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு, சர்ச் இருக்கு, எல்லாமே அடிப்படை வசதி எல்லாமே இருக்கு. இங்க தூரமா போனா இப்ப பக்கத்துலயே இருக்கு.
4: இப்ப நான் வந்து இந்த ஊருக்கு புதுசா வரேன். அப்ப வந்து எனக்கு வந்து இந்த ஏரியா, இந்த இடத்துல வந்து சுத்தி பாக்கணும்னா எந்த போலாம், எந்த இடம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா இருக்கு.
5: பக்கத்துல பெரிய கோயில் இருக்கு, மாதா கோயில் இருக்கு, திருக்காஞ்சி காமேஸ்வரர் கோயில் இருக்கு. மீதி எல்லாமே நல்லா இருக்கு இங்க.
4: பாண்டிச்சேரியில இப்போ நான் வந்து நிறைய பீச், பார்க், அத மாதிரி தியேட்டர் இதெல்லாம் இருக்கு. நீங்க ஸ்பெஷலா போகணும்னா எங்க போவீங்க?
5: பாண்டிச்சேரி இது பீச்சுக்கு தான் போவேன்.
4: இப்போ வந்து இங்க இந்த ஏரியால வந்து ஸ்பெஷலா ஏதாவது தொழில், ஒவ்வொரு ஏரியால வந்து உழவு தொழில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன வகையான தொழில் எல்லாம் வந்து செய்யறாங்க?
5: இங்க வந்து அட்டகப்பணிக்கு போவாங்க. ரெண்டாவது பக்கத்துல சாரையாளம் இருக்கு. அப்புறம் இது லென்ஸ் கம்பெனி இதெல்லாம் போவாங்க.
4: நிறைய கம்பெனி
5: இருக்கு,
4: இண்டஸ்ட்ரி தான்.

0: ஓகே, நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா இல்ல?
1: இல்ல நான் ஹவுஸ் வைஃப் தான்.
0: ஹவுஸ் வைஃப்மா. நீங்க சமைப்பீங்களா?
1: அதுதான் கஷ்டம், எனக்கு தெரிஞ்சதை சமைப்பேன்.
0: ஓகே, இப்போ இந்த இந்த ஏரியாவில ஸ்பெஷலா வந்து இந்த ஃபுட் எல்லாம் வந்து நல்லா இருக்கும், இங்க இருக்க மக்கள் வந்து இந்த ஃபுட் வந்து செஞ்சு சாப்பிடுறது வந்து நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டுருக்கேன்.
1: பிரியாணி சாப்பிடுவாங்க, பிரியாணி
0: எல்லாருக்கும் பிடிக்கிறது, பிரியாணி நல்லா சொல்றீங்க. நல்லா பேசுனீங்க,
1: நன்றி, தேங்க்யூ.
0: சோ மக்களே, மீண்டும் சந்திக்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
5: நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு அதே நேரத்துல நம்ம முதன்மை அலைவரிசையில தகவல் தரம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 8:40 19 நொடிகளை இப்போ ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில கண்வாப்பேட் பகுதியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆர்ச்சியோடு பேசி வணக்கம்.
1: வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை, நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி கண்வாப்பேட் சாமியார் தோப்புல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய அதாவது இங்க வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாறி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன வேலைகள்லாம் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிட்ட நம்ம பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பவியா.
1: பவியா, நீங்க இந்த ஊர் தான் பிறந்ததுலேருந்து?
2: ஆமா,
1: என்ன படிச்சிருக்கீங்க?

0: வந்து சித்தர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ வந்து உங்க பிறந்த இடத்துல இருந்து உங்க வீட்டுல இருக்கவங்க இல்ல பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க வந்து இங்க ஏங்க இந்த பேர் வந்திருக்கு, இங்க ஏன் வந்து சித்தர் எந்த சித்தர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்றது தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா வந்து இங்க வியோமா முனிவர் அப்படின்ற ஒரு சித்தர் வாழ்ந்தார். அவரு ஞாபகத்தான் வந்து இந்த சாமியார் தொப்பு அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க.
1: சொல்லிருக்காங்க சாமியார் இந்த இடம், அதனால வந்து இது சாமியார் தொப்பு. நீங்க ஆய ஒரு வாட்டி சொல்லுங்க. அவ்வளவு நான் சூப்பராக
0: இல்லை. சரி, இப்போ வந்து உங்களுக்கு இங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? வேற ஏதாவது இங்க கோயில் தவிர வேற எங்கயாவது போகலாம் அப்படின்னாக்கா நீங்க
1: ஏதாவது
0: என்ன பிடிச்ச சாப்பாடு சொல்லுவீங்க?
1: நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து பிரியாணி தான்.
0: பிரியாணி வேற எதுவும் மாத்திட்டா சொல்லக்கூடாது. ஓகே, ரொம்ப நன்றி, நல்லா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான அத்லெட்டிக் பர்சன் கிட்ட தான் நம்ம பேசணும். அவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாகவே தான் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஊரை பற்றி கேட்டால் நான் வந்து இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் தாங்க போவேன், அது வந்து சுற்றி இருக்கிற கிரௌண்டுக்கு தான் போய் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 8:52. ஒரு நொடிகள் எஃப்எம் பிரேமில் புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கண்வா பேட் பகுதியில் நம்ம ஆர்ஜியம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம புதுவை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைவு தருணத்துல இருக்கும். இப்போ ஒருத்தவங்களை அந்த ஊர்ல இருக்க ஒரு மக்களை, ஐ மீன் ஒருத்தவங்களை ஒரு மகள் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஊரான மகள். ஸோ அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். உங்க பேசு. நீங்க பிறந்து வந்ததெல்லாம் இங்கதான்?
3: இல்ல, அரியூர்.
2: அரியூர். அரியூர் எத்தனை வருஷம் ஆகுது இங்க வந்து?
3: இங்க வந்து 22 வருஷம்.
2: 22 வருஷம் ஆகுதா? ஓ, 22 வருஷத்துல வந்து இந்த ஊர்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: நிறையவே இருக்கு.
2: ஒரு 2-3 சொல்லுங்க.
3: இங்க சிவன் கோயில இப்ப புதுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சின்னதா இருந்தது, இப்ப அதை புதுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க பெருமாள் கோயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. எல்லாமே பதிமாங்க. இந்த சிவன் கோயில், திருக்காஞ்சி கோயில்.
2: இப்ப நீங்க வந்து அரியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டீங்க. அரியூர் போறீங்க, போயிட்டு வருவீங்களா? உங்க
3: வந்து பாருங்க.
2: அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் வந்து இந்த வித்தியாசம் இருக்கு.
3: அது கிராமம். அது
2: ஓகே.
3: அங்க அதிகமா வயல்வெளி அது மாதிரி தான் இருக்கும்.
2: அதாவது எல்லாமே வந்து பக்கத்திலே இருக்கு, எதுக்குமே வந்து தூரமா போகணும் அப்படிங்கிற அவசியம். இப்போ வந்து எல்லா வசதிகளும் இங்கே இருக்கு. அப்படி நீங்க வீட்டுல இருக்கீங்களா? வேலைக்கு போறீங்க? என்ன வேலை? சரி,
3: அட்டகம்பலம்.
2: அட்டகம்பலம். இப்போ இங்க நிறைய கம்பெனி நிறைய இருக்கு. ஓகே. எவ்வளவு நேரம் வேலை? எப்போ போவீங்க? திட்டப்பட்டாரம். ஸோ இப்போ வந்து இந்த ஊருக்கு வரவங்க கிட்ட நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க எந்த இடத்த போய் பார்த்தா ஓகே இந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னா எந்த
3: இடத்துல? எல்லாமே ஃபர்ஸ்ட்டை விட இப்போ நிறையவே புதுசா இருக்கு.
2: ஓகே. ஸோ வந்து இங்க வந்து கோயில்கள் அதே மாதிரி பாக்குறதுக்கு இடங்கள்லாம் நிறைய இருக்கு. ஓகே, நன்றி. ஸோ வந்து நேரம் வந்து கம்மியா இருக்கிறதால நம்ம பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம், பட் வந்து நேரம் கம்மியா இருக்கிறதால இது கூட வந்து கடை சாத்திட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் பிரேம் புதுவை 102.8. நான் உங்க ஆர்ஜே சபா.
1: ஹாய் மக்களே, 8:54, 18 நொடிகள் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். எஸ் நிகழ்ச்சி நிறைய பகுதி வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் கண்வாப்பேட் பகுதியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஆர்ஜே சொல்ல நம்ம கேட்டோம். நிறைய நேரில் கூட பேசணும். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குங்க.

0: விஷயம் மறக்காம கேளுங்க.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம்.
4: நேரம் 8:55
0: ஒரு நொடிகள் FM ரெயின்போவில் தொடர்வது.
5: முகத்தில்
6: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பா நடந்துக்குவோம். ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணா பின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார். அவனை பார்க்குறார், அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். இரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான், அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன், வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே, தெரியாமல் வந்து நான் இந்த பாவச் செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது, இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா. இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார், நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணா பின்னானு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார், ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது, அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமாக, ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, ஏன் தலையில், வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார், மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது, அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமா.
6: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க. நடம
10: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
11: அப்படியே பேசிட்டாலும்
9: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
12: நடம சினிமாக்கு போலாங்களா?
10: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா, செல்லாது.
9: நடம இப்ப இந்த பீச்சுக்கு
10: பத்து மணிக்கு என்ன

0: விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
2: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக மால்டோவா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மாயா சாண்டுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளார். ஆரோக்கியமான சமூகமே ஒரு வலிமையான தேசத்தின் அடையாளம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மருத்துவ சங்கத்தின் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மருத்துவ வல்லுநர்கள் சுகாதார சேவைகளை வழங்குவதன் மூலம் தேசத்தை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யுபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் வசதிக்காக இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வெங்கடாநகர் தமிழ்ச்சங்கம் மற்றும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் நடைபெறும் முகாம்களில் பொதுமக்கள் வரியை செலுத்தலாம் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை HPV தடுப்பூசி சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் இம்முகாம்களில் 14 வயது நிறைவுற்ற மற்றும் 19 வயது துவங்காத பெண் பிள்ளைகளுக்கு HPV தடுப்பூசி போடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். பாடல் உங்களுடைய விருப்ப பாடல் தான். நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்க போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, உங்களுடைய பேர் ஊர் அண்ட் தென் உங்களுக்கு பிடித்த பாடலை டைப் பண்ணி 7598510505 எனக்கு வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணி எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி தோக்கமா பாடல் கேட்க போறோம். எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. தேவிகா பொறுத்துல இருந்து வீரமணி.

பாடல் கேட்க போறோம். முறை மாமன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காரு தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுறதுக்கு இந்த நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். நாங்கள்லாம் இந்தியாவிலேருந்து இல்லைங்க, ஜெர்மனி பெர்லின் நகர்லேருந்தே பாட்டு கேட்போம்னு கேட்டிருக்காங்க. எஸ் கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நல்லினம் நாராயணன், ஸோ இவங்களா விரும்பி கேட்டுருக்க பாடல் குறும்பு திரைப்படத்திலேருந்து ஆசை 100 வகை கேட்டலாம்.
1: ஆசை எப்போ வந்தா என்ன, பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
2: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake.

கொண்டாடலாம் மரம்போ கொண்டாடலாம். ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு துவைப்பா. He shall die.

ஆசை நூறு வகை ஆசை நூறு

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:19, 8 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 1.08 நீங்க கேட்டு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காரு ஓட்டியிலிருந்து சுரேஷ். அவர் விரும்பி கேட்டிருக்க பாடல் தூங்காதே தம்பி, தூங்காதே திரைப்படத்திலிருந்து பாடல் வருது வருது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாடல் கேட்டு வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணியிருக்காங்க. கடலூர்லேருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா. ஸோ அவங்களுடைய விருப்பப்பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கேட்டலாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்க போறோம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. சென்னையில இருந்து மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன், சோ அவங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம். எஃப்எம் பிரைன் போல
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க மகேந்திரன், மனோ, சோபனா, திகழினியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி, நெல்லிக்குப்பத்திலிருந்து. ஸோ அவங்களோட விருப்ப பாடல் மாறா திரைப்படத்திலிருந்து கேட்டேன். இந்த பழம் நேரம் 9:39 நிமிடம் 18 நொடிகள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைம் 102.8 நீங்கள் கேட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி வாட்ஸ்அப் பழி நேர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து லூர்தன் அதுவான், பிரான்சிஸ்கா ஜோயல் மற்றும் ஜொனாதன் பாண்டிச்சிலிருந்து அவங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு

0: 5% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காரு அசாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ். அவருடைய விருப்ப பாடல் சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து 1, 2, 3, 4 கேட்டலாம்.

நிகழ்ச்சி நிறைவா பாடல் கேட்க போறோம். பூஜைக்கேத்த புவிது அப்படின்ற பாடல், நீதானே அந்த குயில் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க உளுந்தூர்பேட்டையிலேருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன். ஸோ உங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம். ஸோ எங்களுடைய பாடலாம் பிளே பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்றது என் காதுக்கு கேட்குது. பாடல் பிளே பண்ணாதவங்க லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஸோ அதை படிக்கிறதுக்கே டைம் இருக்குமா அப்படின்றது இல்லை. பிரீதா, பிரீதீப், ஸ்ரீதேவி கும்பகோணத்திலேருந்து, சூரியமூர்த்தி சென்னையிலேருந்து, ராமகிருஷ்ணன் கும்பகோணத்திலேருந்து, லூயிஸ் செல்வராஜ் கோயிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து சீதாலட்சுமி, சாமிநாதன், சித்ரா திருச்சியிலேருந்து, செல்வம் தேனி, தேனி மாவட்டம் பனைபுரத்திலிருந்து முத்துலட்சுமி, ரிதன்தாசன், கோவை மாவட்டம் புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியம், பெண்ணியம்மன் வண்ணைமேடு கணேசன், தேனி மாவட்டத்திலிருந்து செந்தில்குமரன், சந்திரமோகன், மஞ்சக்குப்பம், ஐயப்பன் அறந்தாங்கி, ஜெயந்தி மரக்காணம், தமிழிசை நாகராஜன்.

அஸ்வினி, அண்ட் தென் கரூர்லேருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, கள்ளக்குறிச்சியிலேருந்து சரவணன், பில்லாளி பாலகிருஷ்ணன், பெங்களூர்லேருந்து ஹேமப்பிரியா, துருவு ரவிக்குமார், அடையலம்பட்டிலிருந்து ராஜேஸ்வரி வெங்கடேஷ், ஸோ விழுப்புரத்துலேருந்து தமிழ்ச்செல்வி, இன்னும் நிறைய பேர் இருக்குது. ஸோ பாடல் ப்ளே பண்ண முடியாதுக்கு சாரி. ஸோ ஒருவேளை நீங்கள் மகளிராக இருந்தீங்கன்னா உங்களோட விருப்ப பாடல் கேட்கறதுக்கு டைம் இருக்குது. எஸ் 1, 2 இருக்குது, மகளிர் உங்கள் சாய்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம். அப்படியும் இல்லைனா இன்றைக்கி மார்னிங் நம்ம கேட்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஈவினிங் 6:20 உங்களுடைய விருப்ப பாடலை கேட்குற மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ மனம் தளர விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களோட விருப்பாடலை எஃப்எம் பிரைன்பூல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எஃப்எம் பிரைன்பூவின் அடுத்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ நம்மளுடைய ஆர்ஜே பவானி உங்களுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸ்டேட்டின் எஃப்எம் பிரைன்பூ 102.8.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக மால்டோவா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மாயா சாண்டுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளாா்.

மேலும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்தோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பகல்காம் மற்றும் பால்தல் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை HPV தடுப்பூசி சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் காலை 9 மணி தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் இம்முகாம்களில் 14 வயது நிறைவுற்ற மற்றும் 19 வயது துவங்காத பெண் பிள்ளைகளுக்கு HPV தடுப்பூசி போடப்படுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, நேரம் சரியா 10:03 இட்டு நொடிகள். எஃப்எம் பிரைமர் புதுவை 102.8 இது கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்மளோட ஆடியோஸ் வந்து உங்ககிட்ட இருக்கேன். கொஷின்ஸ் நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ யோசிச்சுட்டே நீங்கள் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் அப்படி கூலாக இருக்குல்ல. ஸோ கூலாக இருக்கனால உங்களுக்கு இன்னைக்கு கூலான கொஷின்ஸ் தான். எஸ், இன்னைக்கு மழை சம்மந்தமான டாப்பிக்கில் தான் நாங்கள் கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா மக்களே? சில்லுன்னு கையில வந்து ஒரு சூடான காஃபி எடுத்துக்கிட்டு அந்த கிளைமேட் ரசிச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கான பதில் சொல்ல போறீங்க. முதல் கேள்வி உங்களுக்காக, மழை வந்து கீழே விழுது இல்லையா, ஆனா மேகங்கள் ஏன் காலியாவில? மேகங்கள்ல இருந்து மழை பொழுது அப்படின்னா மழை வந்த உடனே மேகம் காலியாயிடணும்ல, ஏன் காலியாக மாட்டேங்குது அப்படிங்கறத முதல் கேள்வி. சோ மழை கீழே விழுது ஆனா மேகங்கள் ஏன் காலியாவதில்லை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் மறக்காம நீங்க கால் பண்ணுங்க 2271760527525 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: ஐமக்களை நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கணிந்த வாழ்வு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி இது. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் தொழில்நுட்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வானதிராயன்பேட்டை ராமகிருஷ்ணன் ராஜாகம் அவர்களுடைய நேர்முகம் நிகழ்விற்கு நேர்முகம் கன்றாறு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். மூத்த குடிமக்களுடைய அனுபவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியை கேளுங்க. முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு. நேரம் சரியா 10:11:35 ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிடலாம் கலரோடு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பல்ராமன் சார், எப்படி இருக்கீங்க? மழை வந்து கீழே விழுது இல்லையா ஆனா மேகங்கள் ஏன் காலியா போறது இல்ல?
1: மழை வந்து கீழே
0: இருக்கா, எவ்வளவு ஸ்பீட்ல ஓடிக்கிட்டே இருக்கு
1: அந்த மேகம் ஓடுறதுல? அது மழை பெய்யுது.
0: மேகம் ஓடுறதுனால மழை பெஞ்சிட்டு இருக்கு.
1: மழை பெய்யுது, அதனால மேகம் வந்து காலி ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியாது.
0: மேகம்னா ஓகே ஓகே,
1: அது நின்று பெஞ்சுதான் காலி ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியும்.
0: நன்றி.

0: ஸோ முதல் கேள்விக்கு வந்து நம்மளுடைய ஆரிய பார்த்தன் பலராமன் சார் என்ன சொன்ன, மேகங்கள் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கு மேம், அப்படி ஓடிட்டு இருக்கும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் காலியாச்சா இல்லையா அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்ன சொல்ற அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர். சந்திரசேகர் சார் சொல்லுங்க, இன்னைக்கான கேள்வி கேட்டீங்களா?
1: இல்ல மேம், எனக்கான கேள்வி சொல்லுங்க.
0: கேட்டுடலாமா? சோ இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து கூலா இருக்கிறதுனால கேள்வி எல்லாமே மழை சம்பந்தமான கேள்வி.
1: சரி.
0: சோ கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மழை வந்து கீழே விழுது, ஆனா மேகங்கள் ஏன் காலியாவே போறது இல்ல? மழை வந்து மேகத்துல இருந்து பொழியுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மழை மேகங்கள், சோ மழை பொழிஞ்சதுக்கு அப்புறம் மேகங்கள் ஏன் எம்டி ஆகாம இருக்கு? இதாவது ஒரு குளு. என்ன குளு கொடுக்கலாம்? ஓகே
1: மேம், நான் நினைக்கிறேன் இது வந்து எவாப்ரேஷன் அப்படிங்கற ஒரு காரணத்தினால
0: இருக்கும். அதனாலதான் அப்படி காலியாகாம இருக்கும் சொல்லிருக்காரு. அந்த இருக்கும் ஒரு டவுட்ல சொன்னதே கரெக்டா இருக்கு. சந்திரசேகர் சார் சரியான விடை சொல்லிருக்கீங்க.
1: என்ன
0: ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த கடல் ஆறு ஏரியில இருந்து அப்படியே தண்ணி வந்து தொடர்ந்து ஆவியாகிட்டே இருக்கா. சோ ஆவியாக்கி போக போக மேகங்கள் திரும்ப திரும்ப உருவாகிட்டே இருக்கு, அதனாலதான் எம்டி ஆகிறது இல்ல. சூப்பர் சூப்பர் சார், சார் அழகா வந்து சரியான பதில சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க எழுத்தின் சார்பாக நன்றிகள்.
1: தேங்க்யூ சோ மச் மேம். வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன்.
0: நன்றி நன்றி சார். பாய் சார்.

ஸோ நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். மம்ம கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய அழகான பதில்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். உங்கள் வாய்ஸ் இந்த உலகமே கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் டயல் பண்ணுங்கள் 2271760 2275203 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

நேரம் 10:20. 10 நொடிகள் புதுவை 102.8 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு வச்சிருக்கேன். நிகழ்ச்சியில் நான் உங்களை ஆர்ஜே பண்ணு கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மழை சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்கப்படுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ முதல் கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க சந்திரசேகர் சார். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே அதிக மழை பெய்யும் இடம் இந்தியாவில் எந்த இடம் அப்படிங்கறத சொல்ல போறீங்க. இதுதான் இரண்டாவது கேள்வி. ஸோ இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அந்த எரி எந்த இடம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க. 2271 7 6 0 2 2 7 5 2 3 0 அப்படிங்கறது இந்த நம்பருக்கு.

0: நேர்களே, இன்று பகல் 12:50 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் புதுவை 102.8 புதின பக்கங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிக்கிறாங்க ஏபி எலிசபெத் அவர்கள். புதினத்தை விரும்பக்கூடிய நேயர்களே, உங்களுக்காக தான் முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் புதுவை 102.8 இன்று நண்பகல் 12:50 புதின பக்கங்கள். நேரம் 10:27 20:02 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சுரேந்தர் பேசுறேன்.
0: சுரேந்தர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்க சார். ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
0: சோ இன்னைக்கு எந்த டாபிக்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம்?
1: இன்னைக்கு மழை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுட்டு.
0: சோ மழை சம்பந்தமான கேள்வி, உங்களுக்கு ஒரு ட்ரிக்கி க்வெஸ்சன் இருக்கு, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: இன்னைக்கு மழை சம்பந்தமான கேள்விங்கிறதுனால, எந்த மழை, எல்லா மழையும் நம்மள நினைச்சிரும் இல்லையா? சோ எந்த மழை நம்மள நினைக்காது? ஏதோ ஒரு மழை நம்மள நினைக்கவே நினைக்காது. எந்த மழை? அந்த மழை. யோசிக்கிறோம், யோசிக்கிறோம். ரொம்ப இது ஜோவியலான க்வெஸ்சன் தான். ஹேண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீங்கன்னு கேப்பீங்க. சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம் மேடம்.
0: பாராட்டு மழை. ஆமா, பாராட்டு மழை நம்ம நினையலாம், ஆனா அது நம்ம நினைக்கவே நினைக்காது. ஓகே சார். சோ இந்த ஒரு ஜோவியலான க்வெஸ்சன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் அதிகமாக மழை பொழியக்கூடிய இடம் எது?
1: மேகாலய மாநிலம் மவுண்ட் சிண்ட்ரோம் பகுதியில் அதிக மழை பெய்யும்.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா
1: வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஆண்டிற்கு வந்து 11,872 mm மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தமிழ்நாட்டுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லார்ல அதிக மழை பெய்யும் பகுதி.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா.
1: தென்னிந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்புஞ்சி பகுதி, இது வால்பாறை பக்கத்துல இருக்கு, 26 km பக்கத்துல.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா வந்து தன்னுடைய கேள்விக்கான பதில்களை நிறைய திரட்டி தகவல்களை சொல்லிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில பங்கேற்ற நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, சோ இந்தியாவில் அதிகமாக மழை பொழியக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ அந்த கேள்விக்கு சரியான பதில் அழகா சொன்னாரு. எஸ், இந்தியாவில் மேகாலயாவின் மவுசின்ட்ரம் பகுதி தான் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி மழை சம்பந்தமான எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்னு இருக்குல்ல, எந்த கேள்விகள் நிறைய இருக்கு. சோ அந்த கேள்விகளை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிகழ்ச்சியை மறக்காம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க.

0: ஹாய் மக்களே, நேரம் சரியா 10:33 எஃப்எம் ரெயின்போ 102.8 இது கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு மழை சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மேகங்கள் கனமா இருக்கும், வெயிட்டா இருக்கும் இல்லையா, அப்படி வெயிட்டா இருந்தும் ஏன் கீழே விழுவதில்லை அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடைத்தர வந்திருக்காரு, காலர் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேசலங்க, எங்க அழைக்கிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு
0: பாபு சார், உங்க வணக்கம் ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: நன்றி மேடம்,
0: நன்றி.
1: பருமன் அவற்றை சுற்றியுள்ள காற்றின் அடர்த்தி காற்றோட்டம் காரணமா.
0: சூப்பர் சார்.
1: அதிகமா இருந்தால் ஈர்ப்பு விசை மீறி அவள் வந்து வானத்திலிருந்து கீழே விழுவதில்லை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ அழகா விளக்கமா ஒரு பெரிய பதில் சொல்லிருக்கீங்க, சூப்பர் சார். மேகங்கள் கனமா இருந்தாலும் கீழே விழல ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான சரியான விடையும் பாத்தீங்கன்னா, மேகங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன நீர்த்துளிகள், இந்த பனித்துளிகள், இதனால்தான் ஆனதுதான் மேகம். இந்த துளிகளுக்கு ஒவ்வொரு ரெண்டு துளி இணையது இல்லையா, அந்த துளிகளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா காற்றோட்டம் நிறைய இருக்கும். சோ காற்றோட்டம் தான் அந்த மேகங்கள் கீழே விழாம தாங்கிட்டு இருக்கு. இந்த துளிகளும் குட்டி குட்டியா இருக்கும், காற்றோட்டமும் நிறைய இருக்கும் அப்படிங்கறதுனால மேகங்கள் பார்க்க பெருசா தெரிஞ்சாலும் கனமா இருந்தாலும் அது கீழே விழறதில்ல. இயற்கை எப்பவுமே ரொம்ப விசித்திரமானதுங்க, நிறைய விஷயங்கள் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கும். சோ அந்த மாதிரி இன்னும் மழை சம்பந்தமான கேள்விகள் எக்கச்சக்கமா இருக்கு. சோ அந்த கேள்விகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிறைய நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்காக ஒளிபரப்பிட்டிருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
3: தட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, நேரம் சரியா 10:39:24 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு மழை சம்பந்தமான கேள்விகளை கேட்டுட்டு இருந்தோம். அந்த வகையில் உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ, மேகத்தின் எடை சம்பந்தமான முதல் கேள்வி கேட்டோம். மேகங்கள் கனமா இருந்தாலும் ஏன் கீழே விழல அப்படிங்கறத பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் ஒரு மேகத்தின் சராசரி எடை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது அடுத்த கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் சில வந்திருக்காரு, காலர் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், ராஜகோபால் வெள்ளியனூர்ல பேசுறேன்.
1: ராஜகோபால் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன் சார். சோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன்.
1: சோ நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து எது சம்பந்தமான கேள்வி, இந்த டாபிக்ல பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கான கேள்வி என்ன? மேகத்தின் எடை சராசரியா எவ்வளவு இருக்கும்
2: அப்படின்னு
1: கொடுத்துடலாமா? சரி, 10 டன்ல இருந்து 50 டன் வரைக்கும், 50ல இருந்து ஒரு 100 டன் வரைக்கும் ஆப்ஷன் பி, 100ல இருந்து ஒரு 200 டன் வரைக்கும் ஆப்ஷன் சி, 200 டன்ல இருந்து ஒரு 1000 டன் வரைக்கும் ஆப்ஷன் டி, எதுவா இருக்கும்? ஹலோ,
2: 200ல இருந்து 1000 டன் வரை இருக்கும் மேடம்.
1: இருக்குமா? ஓகே, சரி. கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கொடுத்து லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் டி.

0: ஓகே, ஸோ நம்ம ராஜகோபால் சார் சொன்னது சரியா தவறா சரியா தவறா டக் டக் டக் டக்குன்னு மணி அடிச்சுட்டே இருக்கும்போது சரியான விடைய சொல்லியிருக்கீங்க சார். சூப்பர் பெருசா இருந்தா கூட ஏன் நமக்கு பாக்குறதுக்கு மிதக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா அதுல வந்து நீர்த்துளிகள் இருக்கு, அதுவும் ரொம்ப அப்படி பரவலா இருக்கிறதுனால நீளமா இருக்கிறதுனால நமக்கு வந்து பாக்குறதுக்கு மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வெயிட் வந்து அவ்வளோ இருக்குமா? சொல்லுங்க சார்.
1: நம்ம பக்கத்துல ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது? நம்ம ஊர் பக்கம்
0: மேகத்தை வர சொல்லிடுவோம், வர சொல்லிடுவோம். ஆண்டு வேலை இருப்பாங்க, வந்துருவாங்க.
1: ஓகே ஓகே
0: ஓகே சார், நிகழ்ச்சியில பங்கேற்க நிலையத்தின் சார்பாக நன்றிகள் சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நேர்களே, நிகழ்ச்சியில கேட்ட கேள்வின்னு பாத்தீங்கன்னா மேகத்தின் எடை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். சராசரியா வந்து 100 டன்ல ஆரம்பிச்சு 1000 டன் வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த 1000 டன் எடை இருந்தாலும் அந்த சின்ன சின்ன நீர்த்துளிகள் இருக்கிறதுனால, அதுவும் பரவலா இருக்கிறதுனால மேகம் வந்து மிதக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படிங்கறது பதிலா பாத்துட்டு இருந்தோம். சோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்ம முதன்மை அலைவரிசையில இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா புதுச்சேரி திலாஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி ஒளிபரப்பாக இருக்கு, நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. மாணவர்களின் திறனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 10:48 102.8 கேட் கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி ரசிச்சிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து மழை சம்பந்தமான கேள்விகள் இல்லையா, அந்த வகையில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, மழை பெய்ததும் முதலில் வரும் வாசனை அது என்ன வாசனை, அது மண் வாசனை தானா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடை சொல்ல வந்தாச்சனுடைய நேயர் பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? மழை பெஞ்சதும் முதல்ல ஒரு வாசனை வரும் இல்லையா, அது மண் வாசனை தானா?
2: அது வந்து அதாவது என்னன்னா, மண்ல தண்ணீர் விழுந்த உடனே அதுல இருக்கிற ஒரு இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அது அப்படியே வாசனையா வரும்போது மண் வாசனை போன்று தோன்றும். ஆனா மண் வாசனை தான் என்பது தெரிகிறது, அதுதான் சரியான ஆன்சரா இருக்கும்.
1: சரியான ஆன்சரா இருக்கும். ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குன்னு சொன்னீங்களே, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: அது வந்து தண்ணி கீழே விழுந்தோம்னா மண்ணில் விழுது, புழுதி பறக்குது. அதனால வந்து அது இந்த மணல் வந்து அதில் உள்ளதெல்லாம் அந்த ஆவி, அது காற்று ஆவியெல்லாம் கிளப்பி விடப்படுது, அது மேல வரும்போது அது மண் வாசனையா தோன்றுது. இன்னொன்னு மேடம்
1: சொல்லுங்க சார்,
2: ஆன்சர் நீங்க சொல்லுங்க, தப்பா ரைட்டா இருந்தாலும். அதாவது கனமழை, கனமழையில எழுத்து வந்து மாத்தாம சொல்லணும்.
1: கனமழை,
2: கனமழை அது எழுத்து மாத்தாம சொல்லணும். கனமழையில நம்ம நினைவோம், ஆனா இந்த மழையில நம்ம நினைய மாட்டோம்.
1: என்னடா இது,
2: கனமழை. அப்புறம் மேடம் இன்னொன்னு, நீங்க சொன்னீங்கல்ல நீர்த்துளிகள், நீர்த்துளிகள்னு சின்ன திருத்தம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, பனித்துளிகள்னா அது என்ன ஆகுனாக்கா, அப்படியே மிதக்கும். பனித்துளிகள் மிதந்துதான் பொறுமையா இறங்குது. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா அந்த பனித்துளிகள் அப்படியே மேக கூட்டமா இருக்கும் போது அதுக்குள்ள விமானம் உள்ள போய் வரும், அது அப்படியே மேல மிதந்துகிட்டு போகும். அதுக்கு ஒரு வெயிட் இருந்தாலும் அந்த இடத்துல அது அப்படியே பனித்துளிகள்னால அது மிதக்குது. அதனுடைய வெயிட் அந்த இடத்துல வந்து மிதக்கும் அளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க சொல்றது 100-1000 டன் வரைக்கும் வெயிட் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்ச இடம் போனோம்னா நீர்த்துளி ஆனதுக்கு அப்புறம் தான் போட முடியும்.
1: ஆமா. நாங்களும் உங்கள மாதிரி நேர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும்.
2: இப்ப நான் எனக்கு மண் வாசனை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ என்ன

0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுமா, ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்கும். அந்த பொருள் தான் இந்த தண்ணி படும்போது நமக்கு மண் வாசனையாக வெளிப்படுது. சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம், உங்களுக்கு நிகழ்ச்சி கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பேன் நானு.
0: சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி சார், நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்ததுக்கும் நல்லது.
1: இந்த இது இந்த விரிவா சொல்லிடுங்க அதை பத்தி நான்
0: கேட்டேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனுபவம் தாங்க. ஆமாங்க சார், நம்மளோட கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை பற்றி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அதை நீங்களே நேருக்கிலே நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய நேயர் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு விஷயம் சொன்னார் ஆசை தம்பி சார், உங்கள் நிகழ்ச்சி மூலியமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. ஆமாங்க, அது உண்மையாக இருந்தாலும் உங்ககிட்டருந்து நாங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மழை சம்மந்தமாக கேள்வி கேட்டிருக்கும்போது அந்த மழை சம்மந்தமான எக்கச்சக்கமான தகவல்களை வந்து நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க நேயர்கள். இதே மாதிரி நீங்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும், நீங்களும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின் போக்கு. நாம நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மண் வாசனை. மழை பெய்ததும் முதல்ல ஒரு வாசனை வருது இல்லையா, அது மண் வாசனை தானே அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு மண் வாசனை இல்ல அப்படிங்கறதான் பதில். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுல வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும். சோ அந்த நுண்ணுயிர்கள் பாத்தீங்கன்னா ஜியோஸ்மின் அப்படிங்கிற பொருளை வந்து வெளிப்படுத்தும். அந்த பொருள் தனியோட நனையும் பொழுதுதான் அந்த மண் வாசனை அப்படிங்கறது, அந்த அழகான ஸ்மெல், ஒரு அற்புதமான வாசனை நமக்கு கிடைக்குது. இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குங்க, அந்த கேள்விகளை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு.

சார், நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில மழை சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கான பதில் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எஃப்எம் பிரைம்ல புதுவை 102.8 இணைந்தே இருங்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். பனாமா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சேவியர் எட்வர்டோ மார்டினஸ் அச்சா வாஸ்குவிஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். அவர் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை புதுடெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்தோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று புதுடெல்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த 2வது தேசிய பயிலரங்கில் உரையாற்றுகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை குடிமக்களை மையமாக கொண்ட பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 57 புகார்களில் 33 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் நிலைய அதிகாரிகளுக்கு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. லண்டனில் இன்று நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் இதுவரை ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக மால்டோவா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மாயா சண்டுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேவின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் தனது சமூக ஊடக பதிவில் மங்கள் பாண்டே தாய்நாட்டின் பெருமையையும் கண்ணியத்தையும் காப்பதற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சேவியர் எட்வர்ட் மார்டினஸ் அச்சா வாஸ்குவேஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். அவர் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை புதுடெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்தோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில், உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 57 புகார்களில் 33 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் நிலைய அதிகாரிகளுக்கு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆண்கள் என்றால் அதட்டும் குரல் மட்டுமல்ல, அன்பை மறைத்து கொண்டிருக்கும் ஒரு அமைதியான இதயங்கும் அவங்க தான். வெயில்ல வியர்வு சிந்தி வீட்டின் நிழலா இருப்பாங்க. தங்கள் வழியை மறைத்து மற்றவங்களுக்கு சிரிப்பை கொடுத்து ரசிக்க வைப்பாங்க. தந்தையாக வந்தால் தோளில் உலகையே சுமப்பாங்க. சகோதரனா இருந்தா சாய்ந்து நிற்கும் சுவரா இருப்பாங்க. நண்பனா இருந்தா நம்பிக்கையின் நங்கூரமா இருப்பாங்க. தோல்வி வந்தாலும் துணிவை விட மாட்டாங்க. கண்ணீர் வந்தாலும் கண்களில் காட்ட மாட்டாங்க. வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் போராடி குடும்பம் அப்படிங்கிற கோட்டையை காக்கக்கூடிய காவலர்கள் தான் ஆண்கள். ஆண்மை என்பது அதிகாரம் இல்லை, அன்போடும் பொறுப்போடும் மனிதநேயத்தோடும் வாழ்வதே உண்மையான ஆண்மை அப்படிங்கிறத உலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கவங்க தான் நம்முடைய அன்பு சகோதரர்கள் ஆண்கள். ஸோ அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஷோ தான் ஸ்பேஸுங்க தோழா. நம்ம 30.8 நேரம் சரியாக 12:15. நான் உங்கள் ஆர்ஜே பவானி உங்களோடு பேச இணைந்திருக்கிறேன்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஹாய் மக்களே, ஸோ நம்மளுடைய பேசுங்க தோழா வீக்கெண்ட் ஸ்பெஷலில் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அன்பு சகோதரர்களுக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்கு, பொறுப்பா அல்லது வலியா அப்படிங்கறதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ ஆண்களின் அமைதிக்கு பின்னால் என்ன இருக்கிறது, பொறுப்பா வலியா அப்படிங்கறத பகிர்ந்து நம்முடைய அன்பு தோழர் வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: ஓகே சார், ஓகே சார். சோ இன்னைக்கு டாபிக் பேசிடலாமா?
3: ஆமா ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களினுடைய அமைதிக்கு பின்னாடி வலிதான் மேம் இருக்கு. ஆண்கள் வந்து பொறுப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்க செயல் முறைப்படுத்திடுவாங்க. நோ டவுட் அபவுட் இட். எல்லா பொறுப்பான ஆண்களும் நான் பொறுப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை செயல் முறைப்படுத்திடுவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க, பசங்களை சூப்பரா படிக்க வைப்பாங்க, ஈவன் பினான்சியலா சவுண்டா ஆகணும்னா எல் நாடுகளுக்கு போவாங்க. ஆனா ஒரு விஷயத்த அமைதியாக கடக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான வலி வரும். உதாரணத்துக்கு, என்னடா ஒரு வீட்டுல இறப்பிருக்கு, ஆண்கள் மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு துக்கம் மனசுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி காசு பணம் அப்படிங்கறத இழந்தாங்க அப்படின்னா

0: மற்றவங்க மாதிரி அழமாட்டாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க. அந்த அமைதிக்கு பின்னாடி பெரும்பாலான சமயங்கள்ல ஆண்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறது வலிதான். ஏன்னா ஆண்கள் வந்து வலி அப்படின்னா அழமாட்டாங்க, வார்த்தைகள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே அந்த அமைதியா அந்த மௌனமாக கடைபிடித்துதான் அவங்களுடைய அந்த சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடியதான் இழைப்பாருவாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து என்னடா அமைதியா இருக்காங்க, இவங்களுக்கு மெத்தனை போக்கா, லைஃப வந்து சீரியஸ்னஸா எடுத்துக்க தெரியாதா, ஆச்சா போச்சான் மற்றவங்க கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. ஆனா உண்மையாலுமே ஆண்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி எவ்வளவு வலி வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு இன்னொரு ஆணுக்கு புரியும், அல்லது அந்த ஆணால மட்டும்தான் உணர முடியும். அதனால ஆண்களுக்கு பின்னாடி அதுவும் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அதற்கு பெரும்பாலும் மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலியினுடைய அடையாளம் வேதனையாகத்தான் இருக்கும். பட் என்ன பண்றது, மௌனமா நம்ம கடந்துடலாம். வார்த்தைகளால சொல்லி அல்லது அழுகையினால என்ன பிரயோசனம் வரப்போகுது அப்படின்ட்டு பல ஆண்கள் மௌனமாக கடக்கிறாங்க. அவங்க எல்லாருமே போற்றுதலுக்குரியவர்கள், மனோதிடம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவேன்.
1: ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க சார். நீங்க பேசும்பொழுது இன்டர்ஃபியர் பண்ணணுங்கிற எண்ணமே வரல, அவ்வளவு அழகா. அதாவது அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு உண்மை வந்து அப்படியே கண்கள்ல வெளிப்படுற மாதிரி இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு உங்களுடைய வார்த்தைகள்.
0: நிறைய இல்ல, என்னுடைய ஃபேமிலியிலேயே மேம் நிறைய பேர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்புறமா தான் இங்க கொஞ்சம் நாக்கிச்சு தெரிய வரும் அவங்களுக்கு வந்து வலிதான், அதை வந்து எக்ஸிபிட் பண்ணதுக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்கன்ட்டு உணர்வு பூர்வமாக ஒரு ஆணாக இருந்து உணர்றேன் பார்த்தீங்களா. அதனாலதான் இந்த வார்த்தைகள்ல என்னுடைய என்ன அலைகள் பிரதிபலிக்கும்னு சொல்லுவேன்.
1: ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க என் அன்பு சகோதரரே. நிகழ்ச்சியில பங்கெடுத்த நிலத்தின் சார்பாக நன்றிகள்.
0: நன்றி. வேலூர் சந்திரசேகர் வணக்கம்.
1: வணக்கம்.

0: சார், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தொடர் காத்துட்டு இருக்காரு, தொடரோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கோம் சார். சனிக்கா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆண்கள்
0: வந்து பொதுவா அமைதியா இருப்பாங்க. என்ன விஷயம் பரபரப்பா போயிட்டு இருந்தாலும் அமைதியாவே அதை கையாளுவாங்க. அந்த அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு விதமான வழியா பொறுப்பா?
1: பொறுப்புதான் மேடம். வலிங்கிறது வந்து சுகம் இருக்கும் போது அந்த இடத்துல வலி தெரியாது மேடம். நம்ம ஒருத்தருக்கு நம்மளுடைய யாருக்கு செஞ்சிருந்தாலும் சரிங்க, அவங்க வந்து நம்ம செய்யும் போது அதுல வலி இல்லைங்க. பொறுப்பு அடுத்தது என்ன செய்யணும்? அந்த பொறுப்பு எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிறோம் பாத்தீங்களா. ஏத்துக்கிட்டு அதுக்கு உண்டான வேலைகளை செய்யும் போது 1000 கஷ்டங்கள் இருந்தா கூட அந்த பொறுப்பை நிறைவேற்றும் போதுதான் நம்ம ஒரு சந்தோஷம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்குங்க.
0: ஏன்னா
1: வலி இருக்காதுங்க. ஏன்னா நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷம் நமக்கு எப்படி வலியை கொடுக்கும்? மேலும் மேலும் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிற பொறுப்பை தான் நம்ம ஏத்துக்கிறோங்க. அது அம்மா கிட்ட பொறுப்பு, மகனா ஏத்துக்கிறோம், பிள்ளைங்கிட்ட தந்தையா ஏத்துக்கிறோம். அவங்க போது நம்ம செய்யும் போது வழி வராதுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் செய்யணும், தங்கச்சிக்கு இதை செய்யணும், தன்னுடைய மனைவிக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கும் போது அந்த பொறுப்புகள் நம்ம கூட்டிட்டு தான்
0: இருக்கு. மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நாங்க செஞ்சுட்டே இருக்கும்போது அது இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்குன்னு அழகா பகிர்ந்துகிட்டீங்க சார், கண்ணன் சார்.
1: ஆமாங்க. ஆனா வலி எல்லாம் இல்ல மேடம். அந்த வலிங்கறதே வலி இருந்துட்டாவே அடுத்து செய்ய
0: தோணாது.
1: அதனால நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுக்க நிலத்தின் சார்பாக நன்றிகள்.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தோழர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, தோழரோட பேசிடலாம். வணக்கம் தோழரே.
1: வணக்கம் பவானி மேடம், நலமா இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: புதுவையில இருந்து ஆசை தம்பி தான் பேசிட்டு இருக்கேன்.
0: ஆசை தம்பி சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: சார், கேட்டுருக்கேன் மேடம். இப்ப புதுவையில மழை வரப்போகுது மேடம். மழை வந்தா என்ன குளிர் எடுக்கும், அதுக்கு முன்னாடியே ஒரு குளிர் எடுக்க வச்சிட்டீங்க. ஆண்களை பத்தி உண்மையிலே அவ்வளவு துல்லியமா பேசி புரிய வச்சிட்டீங்க. ஆண்கள் தான் இப்போ இது வந்து எல்லா நிலையிலயும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அழகா சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி சார்.

0: இதெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க. நம்மளோட வாழக்கூடிய வந்து மனித உறவுகளோட சேர்ந்து இருக்கும் போது தெரியுது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு தோழமை நமக்கு இருக்கிறது அப்படின்னு.
1: ஆமா மேடம், இப்ப நீங்க நிறைய எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க, கெட்செட்டோ அது இது நிறைய கருத்துக்கள் அதெல்லாம் நாங்க அதை புரிஞ்ச அந்த புரிதலோட பேசுறோம்.
0: சூப்பர் சூப்பர் சார்.
1: அப்புறம் மேடம், ஆண்கள் ஆண்கள் என்பது வழியை தாங்கிக் கொள்கிறார்கள். எப்படி என்றால், ஆண்கள் வந்து வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். படிச்சிட்டாரு ஒருத்தர் ஆபீஸுக்கு போனா, அவர் ஆபீஸ்ல பெரிய மேனேஜர்னா அங்க வழி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அதற்கு தகுந்த வழி இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதை வந்து ஒரு பொருட்படுத்தாமல் வேலை செய்து விட்டு வருகிறார். நான் வழியை மட்டும் முதல் சொல்லிட்டு கடைசியா சொல்றேன். அப்புறம் அடுத்தது, நான் ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர்னா அந்த மாதிரி வரும், நான் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி, நான் என்ன செய்வேன், மூட்டையை தூக்குவேன். அப்ப எவ்வளவு வழி இருக்கும்,
0: கண்டிப்பா
1: அந்த வழி இதுக்கு நான் அது அப்புறமா சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு, நானும் வந்து ஒரு கோமாளி வேஷம் போடுகிறவன், நான் ஒரு ஆண் கோமாளி வேஷம் போடுறேன், மக்களை சிரிக்க வைக்கிறேன். இது எதற்கு என்றால், நான் கோமாளியாக இருந்து சிரிக்க வைத்து பின் பாத்தீங்கன்னா பிற்பகுதியில் அந்த சிரிப்பு எதற்கு என்றால் என் குடும்பம் சிரிக்க வேண்டும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: அந்த கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு நடுவில் இருக்கு அந்த வழி பாத்தீங்களா, அது தெரியாது. இன்னொன்னு, இது இது போன்ற ஒவ்வொரு நிலையிலும், ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுகிற, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிற, கண் விழித்து ஓட்டுகிற டிரைவர் ஓட்டுறாங்க, கண்ணு முயற்சி ஓட்டுறாங்க, எவ்வளவு வழி ஏன் தாங்குறாங்க, ஏன் தாங்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில இருக்குது பொறுப்பு. அப்ப ஆண் மகன் இஸ் ஈக்குவல் டு பொறுப்பு. அவனை ஒரு பொறுப்பாளனாக நினைத்து கொண்டோமானால் அதனால்தான் எவ்வளவு வழினாலும் தாங்குறான். அது வழி தெரியவே தெரியாது. ஆமா மேடம், அவனுக்கு அந்த வழி தெரியுமா தெரியாது. நான் வந்து ஒரு மூட்டை தூக்கும் சொன்ன என் குழந்தைக்காக நான் மூட்டை தூக்கணும், நான் படிக்க வேண்டும், பின்பகுதியில் அவன் நலமாக நல்லவனாக வர வேண்டும், எனக்கு எப்படி வழி தெரியும், தெரியவே தெரியாது. அப்ப அந்த வழிக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா பொறுப்பு. அதுதான் மேடம், இந்த பொறுப்புக்காக தான் மேடம் இந்த வழி. அந்த வழியே தெரியாம வாழ்கிறவன் ஆண் மகன்.
0: சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, அது இன்னும் கேள்வி நீங்க கேளுங்க,
0: மத்தியில இல்ல அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லும் பொழுது நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு.
1: இப்ப நீங்க போய் பாருங்க, ஒரு ரிசார்ட் அந்த இதுல பெரிய இதுல எல்லாம் வெளியில வேஷம் போட்டு உட்கார்ந்து இருப்பாரு, அவரை சிரிக்க வச்சு பாருங்க, கல்லெஞ்சிக்கார சிரிக்கிறான் பாரு, ஏன் அவன் சிரிக்க மாட்டான், பின்னாடி இருக்கிற ஒரு பொறுப்பு.
0: ஆமா கண்டிப்பா,
1: அது அவனுடைய தொழில். அது ஆகவே ஆண்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு எவ்வளவு நிலைகளில் அவன் அதை வந்து பொறுத்துக்கிறான் பாத்தீங்களா. நான் சொன்னது இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம்.
0: சூப்பர் சார். உண்மையிலேயே இன்னைக்கு வந்து கால் பண்ணி பேசுற நம்ம அன்பு தோழர்கள் எல்லாருமே அந்த பேசும்போது வார்த்தையில இருக்கிற உண்மை அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது அவ்வளவு அழகா வெளிப்படுது.
1: அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்டர்வியூஷன் கொடுத்தீங்களா, வெளிப்பட்டு போச்சு. ஆனா நாங்க உண்மையில இது மனசுல இருந்து இது நீங்க சொல்றேன், ஒவ்வொரு ஆண்மகனும் எப்படி இது பண்ணாலும் அவன் வெளி காட்டாம இருக்கிறானா, அது அவன் வந்து பாருங்க, முகத்துக்கு ஒரு சிலிண்டர் கொண்டு வந்து போடுவாரு, அவர் முகத்துல சந்தோஷம் இருக்கும், ஆனா அவருக்கு எவ்வளவு வலி
0: இருக்கு. அத்தனை வழிகளையும் தாங்கிறது தன் குடும்பத்துக்காக, அப்படி எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை சரியா செய்யணும்.
1: நன்றி.
0: ரொம்ப அழகா ஒவ்வொரு நேயரும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கும் போது அப்பப்ப வார்த்தையில வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே வந்து உண்மையா இருக்குல்ல, அந்த அனுபவம் இருக்கு, அது ஒவ்வொருத்தரோட பார்வையிலும் வித்தியாசமா இருக்கு. சில பேருக்கு வந்து அது வழியா இருக்கு, சில பேருக்கு இல்ல வழியோடு கூடிய பொறுப்பா இருக்கு. ஸோ பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேலையுமே வந்து அந்த பொறுப்போட நாங்க செஞ்சிட்டு இருக்கோம், அதனாலதான் நாங்க அமைதியா இருக்கோம். அழகா பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷலா இன்று பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில குட்டீஸ் சுட்டீஸ் நீங்க பங்கேற்கலாம், உங்க திறமை அழகா வெளிப்படுத்தலாம். சோ மறக்காம டயல் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760225330 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. பிற்பகல் 3 மணிக்கு
2: ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 12:13 பேசுங்க தோழா நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜி பவானி உங்களோட பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களின் அமைதிக்கு பின்னால் இருப்பது என்ன, வழியா அல்லது பொறுப்பா அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ நிறைய நேர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இந்த உலகம் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா பெண்கள் ஒரு சிறகுன்னு வச்சுக்கோமே, அதை சமநிலையா பறக்க வைக்கணும் அப்படின்னா ஆண்கள் மற்றொரு சிறகா இருப்பாங்க. சோ அப்படி இந்த உலகம் சமநிலையில் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய நம்மளுடைய ஆண்கள், நம்முடைய தோழர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டு வச்சுருக்கீங்க. நேரம் சரியாக 12:28:49 நொடிகள் ஆகியாச்சு. ஸோ இன்னைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களின் அமைதிக்கு பின்னால் இருப்பது என்ன, பொறுப்பா வழியா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாபிக். ஸோ இன்னைக்கு நிறைய தோழர்கள் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் பேசலாம். டயல் பண்ணுங்க 2271760 2272530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நேர்களே, நமது எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 இன்று மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜிஎஸ் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சி துணுக்குகளை கொடுத்து அதை நாங்கள் அழகாக ரெப்ளிகேட் பண்ண சொல்வாங்க. ஸோ நீங்களும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்று மாலை 4 மணிக்கு எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 உங்கள் நடிப்பு திறமை வெளிப்படுத்த கட் கேமரா ரோலிங்.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதை ஏன் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: யோகிட்டே நடிச்சு காட்டியம்மாக்கு
7: தைரியம் இருந்தா
6: என்ன சுற்றாது,
7: என்ன சொல்றா
6: பெருமாள் சத்தியம்,
7: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
7: பண்ணதே நான்
6: தான். வெளியில போக
7: விடுற, வெளியே போக விடுறா.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: லெட்ஸ் கோ.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 12:38:53. ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க, தோழா நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எஸ் டைம் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும், நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைத்து நண்பு தோழர்களுக்கும் அழகான வந்து அந்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கும் மேலக்கின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை இணைகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பவானி.
5: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியாசாண்டுவை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர்

0: நாட்டு அதிபர் கோடோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான் இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 ஆண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத்தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத்தேர்வு கடந்த பிப்ரவரி 17 தேதி முதல் மார்ச் 11 தேதி வரையும், இரண்டாவது பொதுத்தேர்வு மே 15 தேதி முதல் மே 21 தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத்தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இருநாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகள் செஞ்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து 1610 நூற்பாக்களை பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனநமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை

0: பேராசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம்சிங் நகர் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்பிரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. 3ஆம் இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:52, எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: நதாஷா தனது மேலுடை அணிகளை சமையலறையில் அணிந்து கொள்ளும்போது தாய் அவளை பார்த்து கேட்டாள், உங்கள் காலுறைகள் இந்த குளிருக்கு மிகவும் மெல்லியவை, நான் வேண்டுமானால் உங்களுக்கு கம்பளி உரை தரட்டுமா?
5: நன்றி பலகையா நலவ்னா, ஆனால் கம்பளி உரை காலெல்லாம் குத்துமே என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் நதாஷா.
4: காலில் குத்தாத கம்பளி உரை நான் தருகிறேன் என்றாள் தாய். நதாஷா ஓரக்கண்ணால் அவளை பார்த்தாள். அந்த பார்வை அந்த வயதான தாயை என்னவோ செய்தது, துன்புறுத்தியது. என் அசட்டுத்தனத்தை மன்னித்து விடுங்கள், நான் இதயபூர்வமாக சொன்னேன் என்று மெதுவாய் சொன்னாள் தாய். நீங்கள் எவ்வளவு அன்பாயிருக்கிறீர்கள் என்று அமைதியுடன் கூறிவிட்டு தாயின் கரத்தை பற்றி கனிவோடு இருக்க பிடித்து விடைபெற முனைந்தாள் நதாஷா.
5: போய் வருகிறேன் அம்மா என்று கூறிவிட்டு அவளது கண்களையே பார்த்தான் ஹஹோல். பிறகு அவன் வெளியே

சென்ற நதாஷாவுக்கு பின்னால் வாசல் நடையில் குனிந்து சென்றான். தாய் தன் மகனை நோக்கினாள். அவன் வாசல் நடையருகே புன்னகை புரிந்தவாறே நின்று கொண்டிருந்தான். நீ எதை பார்த்து சிரிக்கிறாய் என்று அவள் குழப்பத்துடன் கேட்டாள். சும்மாதான், குஷி பிறந்தது சிரித்தேன். நான் கிழவியாய் இருக்கலாம், முட்டாளாய் இருக்கலாம், இருந்தாலும் எனக்கும் நல்லதை புரிந்து கொள்ள முடியும் என்று லேசான மனத்தாங்களுடன் சொன்னாள் அவள். ரொம்ப நல்லது, நேரமாகிவிட்டது, படுத்துக்கொள்ளுங்களேன் என்றான் அவன். படுக்கத்தான் போகிறேன். அவள் மேஜையிலிருந்த பாத்திர பண்டங்களை அகற்றுவதில் பெரும் பரபரப்பு காட்டிக்கொண்டாள். அதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம். இந்த பரபரப்பில் அவளுக்கு மேலெல்லாம் வியர்த்து கூட கொட்டிவிட்டது. அன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிமையோடு நடந்தேறி அமைதியோடு முற்று பெற்றதை எண்ணி அவள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். பாஷா, நல்லா யோசனை பண்ணித்தான் எல்லாம் செய்கிறாய் என்று சொன்னாள் அவள். அந்த ஹஹோல் ரொம்ப நல்லவன். அந்த பெண் ஹம்மாடி, அவள் எவ்வளவு கெட்டிக்காரியாய் இருக்கிறாள். அவள் யார்? ஒரு ஆசிரியர் என்று சுருக்கமாக கூறிவிட்டு மேலும் கீழும் நடந்தான் பாவல். அவள் மிகவும் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். மோசமாகத்தான் உடை உடுத்தி இருந்தாள். அவளுக்கு லகுவில் சளி பிடித்துவிடும். அவளது பெற்றோர்கள் எங்கே? மாஸ்கோவில் என்று பதில் கூறிவிட்டு அவன் தன் தாய் அருகே வந்து நின்று மென்மையாக உறுதி தோய்ந்த குரலில் சொன்னான். அவளது தந்தை ஒரு பணக்காரர். அவர் இரும்பு வியாபாரி. அவருக்கு சொந்தத்தில் நிறைய கட்டிடங்கள் உண்டு. ஆனால் அவள் தன் வாழ்க்கையில் இந்த வழியை தேர்ந்தெடுத்ததால் அவளை வெளியேற்றிவிட்டார் அவர். அவள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவள். விரும்பியதெல்லாம் கிட்டக்கூடிய வாழ்க்கைதான் வாழ்ந்தாள். ஆனால் இன்றோ அவள் இந்த இரவில் 7 கிலோமீட்டர் நடந்து செல்கிறாள். இந்த செய்தியை கேட்டு தாய் திக்பிரமை அடைந்தாள். அறையின் மத்தியில் நின்று கொண்டு புருவத்தை உயர்த்தி தன் மகனை பார்த்தாள். பிறகு அமைதியாக கேட்டாள், அவள் நகருக்கா போகிறாள்? ஆமாம். பயமா இல்லையா அவளுக்கு? அதெல்லாம் பயப்பட மாட்டாள் என்று கூறி சிரித்தான் பாவல். ஆனால் ஏன் போகணும்? இன்றிரவு இங்கே தங்கியிருக்கலாமே, என்னோடு படுத்து கொண்டிருக்கலாமே. அது சரியல்ல. காலையில் அவளை இங்கு யாரும் பார்த்துவிடக்கூடாது, அதனால் சிக்கல் வரும். அவனது தாய் ஜன்னலுக்கு வெளியே ஒரு சிந்தனையுடன் பார்த்துவிட்டு கேட்டாள், இதிலெல்லாம் என்ன ஆபத்து இருக்கிறது? என்ன சட்டவிரோதம் இருக்கிறது என்பது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. பாவல், நீங்கள் தப்பா ஒன்றும் செய்யவில்லை இல்லே, செய்கிறீர்களா என்று அமைதி நிறைந்த குரலில் கேட்டாள். அதை பற்றி அவ்வளவு தீர்மானமாக அவளால் சொல்ல முடியவில்லை. எனவே தன் மகனின் தீர்ப்பை எதிர்பார்த்தாள். நாங்கள் தப்பாகத்தான் எதுவுமே செய்ய மாட்டோம் என்று அவளது கண்களை அசையாமல் பார்த்தவாறு உறுதியாக சொன்னான் பாவல். ஆனால் நாங்கள் அனைவரும் என்றோ ஒரு நாள் சிறைக்குத்தான் போவோம். நீயும் இதை தெரிந்து வைத்துக்கொள். அவளது கைகள் நடுங்க ஆரம்பித்தன. ஆண்டவன் அருள் இருந்தால் நீங்கள் எப்படியாவது தப்பித்து விடுவீர்கள் இல்லையா என்று அமுங்கி போன குரலில் கேட்டாள். முடியாது என்று மெதுவாக சொன்னான் அவன். நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை, தப்பிக்கவே முடியாது. அவன் புன்னகை செய்தான். சரி, நீ மிகவும் களைத்திருக்கிறாய், போ படுத்துக்கோ, நள்ளிரவு ஆகிவிட்டது. பாவல் சென்ற பிறகு தன்னந்தனியாக நின்ற தாய் ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தாள். ஜன்னலுக்கு வெளியே மூட்டமாய் குளிராய் இருந்தது. தூங்கி வழிந்து கொண்டிருந்த வீட்டு கூரைகளின் மீது படர்ந்துள்ள பனித்துகள்களை ஒரு காற்று விசிறி அடித்து வீசியது. அந்த ஊதைக்காற்று சுவர்களில் மோதி அரைந்து தரையை நோக்கி வீசும்போது கோபாவேசமாய் உளையிட்டது. சிதறி கிடக்கும் பனிப்படலங்களை தெருவழியே விரட்டி அடித்து கொண்டு பின்தொடர்ந்தது. கருணையுள்ள கிறிஸ்து பெருமானே, எங்களை காப்பாற்று என்று அவள் லேசாக முனகிக் கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் பொங்கியது. தனக்கு வரப்போகும் கெடுதியை பற்றி அமைதி நிறைந்த தன்னம்பிக்கையோடு சொன்ன பாவலின் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் இருளிலே கண்மூடித்தனமாய் பறந்து போய் மோதி விழும் பூச்சியைப் போல அவளது இதயத்துக்குள் குறுகுறுத்தது. அவளது கண் முன்னால் பெரியதொரு பனிவெளி பறந்து கிடப்பது போலவும் அந்த பனிவெளியில் ஒரு பேய்காற்று வேகமாக வீசி சுழன்று ஊடுருவி பாய்ந்து கீச்சு குரலில் கூச்சலிடுவது போலவும் தோன்றியது.

0: பனிவெளியின் மத்தியில் ஒரு இளம் பெண்ணின் சிறிய நிழல் உருவம் ஆட்டங்கண்டு தடுமாறிக் கொண்டிருந்தது. அந்த சுழல் காற்று அவளது பாதங்களின் மீது சுழன்று வீசி அவளது ஆடை அணிகளை புடைத்துயர செய்தது. ஊசி போல் குத்தும் பனித்துகள்களை அவளது முகத்தில் வீசி எரிந்தது. அவள் சிரமத்தோடு முன்னேறினாள். அவளது பாதங்கள் பனிப்பாதையில் சறுக்கி முழுகின. ஒரே குளிர், அதிபயங்கரம். இலையுதிர் காலத்து காற்றில் குனிந்து கொடுக்கும் தன்னந்தனியாக ஒரு புல்லிதழை போல அவளது உடம்பு முன்னோக்கி வளைந்து குனிந்திருந்தது. அவளது வலது புறத்தில் சதுப்பு நிலத்தில் கிளை தெழுந்த ஒரு ஆரண்யம் நிமிர்ந்து நின்றது. அந்த காட்டில் உள்ள நெட்டையான பீச் மரங்களும் மூலியான அஸ்பென் மரங்களும் அபாய குரலில் குசுகுசுத்தன. அதற்கும் மேலாக நகர்ப்புறத்து விளக்குகளில் ஒளிமூட்டம் பளபளத்தது. இரட்சகரே, எம் மீது இரக்கம் காட்டும் என்று பயத்தால் நடுங்கிக் கொண்டு முணுமுணுத்தாள் அந்த தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேர்கள் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. இன்று மாலை 6:20 மனம் விரும்புதே.
3: பாட்டு பாடவா?
4: வேணாம் வேணாம்.
3: பாட்டு கேட்கவா?
5: இது ஓகே.
6: மனம் விரும்புதே.
3: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
4: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
4: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. தான்சானியா ஐக்கிய குடியரசின் ஜான்சிபார் அதிபர் டாக்டர் உசேன் அலி எம்வினி 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உயர்கல்வி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், செயற்கையின் நுண்ணறிவு உள்ளிட்ட முன்னுரிமை துறைகளில் இந்தியா தான்சானியா உறவை மேம்படுத்துவது குறித்து ஜான்சிபார் அதிபருடன் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மற்றும் மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர், யுபிஐ தளம் ஒவ்வொரு மாதமும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை கையாண்டு வருவதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேவின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் மங்கள் பாண்டே தாய்நாட்டின் பெருமையையும் கண்ணியத்தையும் காப்பதற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். லண்டனில் இன்று நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான

மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அப்படின்னாலே பிறப்பை பரிசாக தரக்கூடிய ஒரு அழகான அதிசயம், அன்பு அளவில்லாம வாரி வழங்கக்கூடிய ஒரு அழகான இதயம். வலியில சிரிக்க தெரியும், விழுந்தாலும் மீண்டும் எழத் தெரியும் அவளுக்கு. கண்ணீரை மறைச்சி குடும்பத்தின் கனவுகளை சுமக்கக்கூடிய ஒரு தைரியமான பெண்தான். அம்மாவாக அன்பை விதைப்பாள், மகளாக மகிழ்ச்சியை பரவ செய்வாள், சகோதரியாக துணையாக நிற்பாள், மனைவியாக வாழ்க்கையை முழுமையாக்குறாங்க. அவங்க ஒரு பூ மட்டும் இல்லைங்க, புயலையும் வெல்லக்கூடிய பேராற்றல் படைச்சவங்க. ஸோ அப்படிப்பட்ட மகளிருக்காகவே நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகி தேவில் இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே பவானி. நம்ம ஐஸ்நேகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே போன் இடங்க, டயல் பண்ணுங்க 2271760 2272752 3 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: நேரம் சரியா 1:10 ஐந்து நொடிகள் புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதேவில், இது மகளிர் உங்கள் ஜாயஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்ம அன்பு சகோதரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் தோழி. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் பர்வீன், திருவண்ணாமலை.
0: பர்வீன் மேம், நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கப்பா.
0: சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இதோ உங்களோட பேசிட்டே இருக்கும் அப்படி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படி சொல்லுங்க மேம், உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டுல சொல்லுங்க, பிளே பண்ணலாம்.
1: மருது பாண்டி படத்துல இருந்து பொம்பளை இளம் நீ, அந்த பாட்டு பிளே பண்ணுங்க.
0: ஓகே. சோ மனோ மற்றும் ஜானகியோட குரல்ல சூப்பரான பாட்டுல வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூமா.
0: நன்றி நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்லேயே நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில நிலவு நாள் குறித்து வழங்குறாங்க முனைவர் மு. சுதன் அவர்கள். ஸோ நிகழ்ச்சியை மறைக்காம கேளுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 1:16:15 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதேவில், இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி பேசிட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தோழியோடு பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் அம்மா, நான் செதுராப்பட்டிலிருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
2: தமிழ்ச்செல்வி மேம், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப
2: நலமா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
3: சாப்பிட்டேன்.
2: சூப்பர் சூப்பர். ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம்.
3: காதலர் தினத்திலிருந்து என்ன விலை அழகே சொல்ல விலக்கி வாங்க வருவேன்,
2: இல்லை உயிர் என்றாலும் தருவேன்
3: தருவேன் இந்த உயிர்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில பஞ்சகவ்ய தயாரித்தலும் பயன்படுத்துதலும் வழிமுறைகளும் குறித்து காத்தமுத்து கருதபுத்தின் உரையாடல் நிகழ்வு இருக்கு. உழவர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நேரம் சரியா 1:24 5 நொடிகளை புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகிதியில் இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. சோ நிகழ்ச்சியில நம்மள தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் தோழியோடு. வணக்கம் தோழி.
2: வணக்கம் தோழி.
1: ரொம்ப நலமா இருக்கும் தோழி. கலா சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல பிளே பண்ணிடலாம்.
2: தேவர்மான் படத்துல இருந்து இஞ்சி இது பழகி. அப்புறம் ஒரு நிமிஷம் மேம்
1: சொல்லுங்க.
2: பேசுங்க, நல்லா இருந்துச்சு, தலைப்பு சூப்பரா கொண்டு வந்தீங்க. பேசின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் சூப்பரா பேசினாங்க,
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: வெளிப்படுத்தினாங்க, நாங்க நேரடியா பார்த்த மாதிரியே இருந்துச்சு அவங்க பேசுனதுன்னா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. ரொம்ப நேரலையில வந்து அழகா உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: தேங்க்யூ மேம்.
1: நன்றி நன்றி. உங்க விருப்பப்பாடல் இதோ வந்துகிட்டு இருக்கு, கமல்ஹாசன் மற்றும் ஜானகியின் குரலில்.
2: தேங்க்யூ மேம்.

நேர்கி நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போல நாளை காலை 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில உணவு சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு குறித்து வி கண்ணன் அவர்கள் பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் மாறுபடுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேளுங்க. நாளை காலை 6:55 முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் சூழல் அறிவோம்.

0: நேயர்களே, நாளை காலை 11:02 நம்முடைய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வளமான பாரதம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் எழுதியவர் ஏ முருகையன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. வளமான பாரதத்தை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 1:35 ஐந்து நொடிகள் ஆகியாச்சுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்னேக் தேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதை நம்முடைய தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் தோழியோடு. வணக்கம் தோழி.
1: வணக்கம் பாசமான தோழிக்கு இனிய மதிய வணக்கம்.
0: ரொம்ப சந்தோஷம். இந்த பாசத்தை கொடுக்கக்கூடிய தோழி யார், எங்க அழைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நல்லமா இருக்கேன், ரொம்ப நல்லமா இருக்கேன். சொல்லுங்க ஜெயா, உங்க விருப்ப பாடல சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம். உங்கள் மேல் விழுந்த மழை துளியா. அப்ப ஜெயச்சந்திரன் மற்றும் கே சித்ராவோட குரல்ல சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: நேர்லேயே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் பிற்பகல் 2:15 காலத்தே வென்ற கானங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை பாடல்கள் அணிவகுப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதோ தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேம். ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள்.
0: நன்றி, நன்றி.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிகள். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து மேம்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசும்பொழுது. சொல்லுங்க ஹேமலதா.
1: ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்குங்க மேம்.
0: சூப்பர்.
1: எனக்கு வந்து உயிரே உனக்காக படத்துல இருந்து தேனூரும் தாசம் நான் பாடும் நேரம் அந்த பாட்டல் போடுங்க மேம்.
0: யாரது ஹேமலதா வாய்ஸ் மாதிரிதான் எனக்கு தோணுது, ஆனா ஜானகி எட்டி பாக்குற மாதிரி இருக்கே.
1: அவங்க அளவுக்கு எல்லாம் வர முடியாது.
0: சூப்பரான பாடல் பாடல வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: நன்றிங்க மேம்.
0: நன்றி, நன்றி.

இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3.

0: தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவாலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களை நமது முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள் பகுதியில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள் வழங்குறாங்க மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையில துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடைய நேர்முகத்தின் முதற் பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அறிவியல் சம்பந்தமான நிறைய கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நேரம் சரியாக 1:48 ஆகியாச்சு. எஃப்எம் ரெண்டு புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்னேகி தேவில், இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் தோழியோட. வணக்கம் தோழி.
4: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லமா இருக்கேன் தோழி. சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம்.
4: படம் வந்து வேட்டைக்காரன் புலி உருமுது, அந்த சாங் மேம்.
3: புலி உருமுது, ஆஹா, செஞ்சில இருந்து கலைவாணி புலியாது.
4: நன்றி.

0: நேர்லேயே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சமூக மருத்துவ தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜே வெங்கடாச்சலம் அவர்களோட நேர்முகம் நிகழ்வு இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. மனநலம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விடை தர வராங்க. நாளை பிற்பகல் 3 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களை. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு இருக்கீங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதேவில், மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மள தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்க மேம்.
1: நான் மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம். சசிகலா, உங்க உருப்பாடல ப்ளே பண்ணிடலாம். ஹலோ, என்ன ஆச்சு? சரி, மௌனமா அவங்களோட பாடல் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மௌன பாடல் என்ன கேட்கலாமா? இது உங்களுக்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட மனசுல என்னைக்குமே நீங்காம இடம் பிடிச்ச திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த

நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். ஐநா உங்க ஆனந்தி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எல்ஆர்ஈஸ்வரி டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் குமரிக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: 2:22 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

காலத்தை வென்ற கானங்கள் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயலலிதா இணைந்து பாடிய பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 2:33 FM ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையமைத்து TM சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து வருது கேட்கலாம்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேருவீதி புதுச்சேரி.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. ராஜா திரைப்படத்தில் அந்த வருது கேட்கலாம்.
4: ராஜா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதெல்லாம்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 3:34 நொடிகள் ஆகுது. சோ இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல வந்து உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய குட்டீஸ்ல வந்து கால் பண்ணி ரொம்ப ஜாலியா பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா இல்லையா. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் கிட், ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹா, வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
1: என் பேர் வந்து கௌஷிக் கர்ணன்.
0: கௌஷிக் கர்ணனா? ஓகே, ரெண்டு பேரா இருக்குது. எப்படி கூப்பிடுவாங்க வீட்ல உங்களை? என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையா நீங்க? ஆஹா, பரவாயில்லையே. சரி, சயின்ஸ் எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: என்ன பண்ணுவோம் அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகைகள்லாம் யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாம செலவே கிடையாது, நம்ம வீட்டு சுத்தியே இதெல்லாம் இருக்கும்.
0: சரி,
1: இப்ப பாத்தீங்கன்னா மலை வேம்பு, கர்ப்பப்பை கோணாறு நிற்கும், செம்பருத்தி பூ, இதயம் பலம் மற்றும் முடி வளர்ச்சி.
0: ஓகே, நீங்க என்ன ரொம்ப சயின்ஸுக்கு போயிட்டீங்க போல இருக்கு. என்ன மாதிரியான விரும்பி படிப்பீங்களா, புத்தகம் படிப்பீங்களா, இல்ல எந்த மாதிரி கதைகள்லாம் வந்து நீங்க கேப்பீங்க? எப்படி கதைகள் தெரிஞ்சுக்குவீங்க, அம்மா சொல்வாங்களா?
1: நிறைய
0: புத்தகங்கள்லாம் வந்து கிட்ஸுக்காகவே இருக்கும். ஓகேவா? சோ நீங்க அங்க கூட போய் நீங்க அழகா படிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க எனக்கு வந்து ஸ்டோரி சொல்லணும். இப்ப ஏதாவது ஸ்டோரி சொல்றீங்களா? என்ன திடீர்னு கேட்டுட்டீங்களே, நான் எப்படி ஸ்டோரி சொல்றது? ஆமா, அப்படிதான் இருக்கா? சரி, ஓகே கௌஷிக், ரொம்ப நன்றி ஷோல கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி.
2: PM Jai, ab garibon ki jai ban gayi hai.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 3:14 நிமிடமாகுது. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேட். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. புவனேஷனா?
1: புவனேஷன்.
0: எங்க ஸ்பெல்லிங் சொல்லுங்க. புவனேஷனா? என்ன படிக்கிறீங்க நீங்க? கேஜி டூவா? என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
1: பாண்டிச்சேரியில
0: இருந்து பேசுறீங்களா? வெங்கடா நகர். பாண்டிச்சேரி வெங்கடா நகர்ல இருந்து நீங்க பேசுறீங்க இல்லையா? அம்மா சொன்னதா சொல்வீங்களா? நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மா சொல்றதே கேக்க, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? சரி, ஓகே, சொல்லுங்க. திவனேஷ், இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க.
1: அகர முதல ஏற்கலாம் ஆதி பகவான் முதலே உள்ளது. அச்சனா ஆய பயனின் கூழ் வாழறிவன் கற்றால் சொல்லாது என்னின் மனத்தை ஏகினால் மாநாட்டு செய்தால் இளமத்தை நீடு வாழ்வா. வேண்டுதல் வேண்டாமல் இளநாளி செல்லக்கு ஆண்டும் விரும்பை இல்லா இல்லாதால்
0: மன
1: கவலை மாற்றல் அறிது. அறிவாளி அந்தனன் விருவாளி மிண்டல் அறிது. காலை வளர்கள் தலை தெரிந்தவள் நீண்டுவர் நீண்டார் இருவர் நீதி இருவர் நீர் சேராதா
0: இறைவன் அடி சேராதா
1: அப்படியா?
0: ஹலோ திவனேஷ்.
1: ஹலோ,
0: கேக்குதா? நான் பேசுறது ரொம்ப அழகா சொன்னீங்க. திருக்குறள் வந்து அப்படியே நீங்க சொல்றப்ப எனக்கு இத்தனை திருக்குறளே தெரியாது. தெரியுமா, நான் உங்ககிட்டதான் வந்து கத்துக்கலான் இருக்கேன். சொல்லி தரீங்களா எனக்கு? ஓகேவா? சரி, சூப்பரா சொன்னீங்க திவனேஷ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா நிறைய பேரு?
1: என்னம்மா?
0: சரி, சொல்றீங்களா?

அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், காலையும் சொல்வது காலம் நன்று, ஈரா காக்கை தீயா கொள்வா, உண்டி சுந்தன் அழகு, இல்லறம் நல்லது நல்லது நன்று, ஊருடன் சகிக்கில் பேருடன் கிடும், என்னும் எனக்கும் தன்னென தகும், தேவா மக்கள் மூவா மருந்து, ஐயம் புதினும் செய்வனத்தை ஒருவனின்

0: ஓகே திவனேஷ், அம்மா சொல்ல சொல்ல அப்படியே ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கேக்குதா நான் பேசுறது திவனேஷ்க்கு? கேக்குதா? ரொம்ப சூப்பரா பேசுனீங்க திவனேஷ், தேங்க்யூ.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. 3:25:30 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கிட், ஹலோ.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கடலூர்ல இருந்து பேசுறேன்.
2: கடலூர்ல இருந்து பேசுறீங்களா? கடலூர்ல நிறைய பேர் இருக்காங்க, நீங்க யாரு? நீங்க தான் சக்தி பாலனா? நம்ம சக்தி, நம்ம ஃப்ரெண்டு, அப்படிதானே சக்தி?
3: இன்னும்
2: சாப்பிடவே இல்ல. நீங்க ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படியா, எனக்கு எதுவும் இல்லையே. எனக்கு ஏதாவது தரீங்களா சாப்பிடுறதுக்கு? வீட்டுக்கு வரணுமா? சரி, வந்துட்டா போச்சு. அப்ப நான் வந்த உடனே நிறைய தருவீங்களா சாப்பிடுறதுக்கு? எனக்கு சரி, ஓகே சக்தி, சூப்பர். கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன், நம்ம சாப்பிடலாம். சரி சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பண்ண போறீங்க? டைலாகா? யாரோட டைலாக் இது? சக்தியோட டைலாகா, சினிமா டைலாகா? சினிமா டைலாகா. அப்படியா சக்தி? சரி சொல்லலாமா? சொல்லுங்க பாஷா பாய், சொல்லுங்க பாஷா பாய், அடுத்து என்ன டைலாக்? மாணிக் பாஷாவா? சாப்பாடே இல்ல, உங்க வீட்டுக்கு வந்தாதான் சாப்பாடு குடுப்பேன்ட்டீங்க, என்ன கண்ணு இது? அப்புறம் என்ன சொல்ல
3: போறீங்க? கழுத்து படைய ஆட்டி வந்து பார்க்க வருங்க, தும்பி கையா வீசி வந்து பார்க்க வாருங்க, நீட கண்ட தோடு வந்து பார்க்க வாருங்க.
2: முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சா?

0: பாட்டு சொல்ல போறேன்.
1: சரி ஓகே சொல்லுங்க.
0: என்னடா
1: யோசிக்கிறியா? முடிஞ்சிருச்சா பாட்டு? மறந்துட்டீங்களா? ஐயோ என்ன பண்றது, இவ்வளவு விஷயம் சொன்னீங்கல்ல அதனால டக்குனு அது மறந்து போச்சு இல்லையா? நெக்ஸ்ட் டைம் நம்ம மறக்காம நிறைய சொல்லுவோம். ஓகேவா சக்தி?
0: ஓகே.
1: சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்துட்டே இருக்கேன். ஓகேவா?
0: ஓகே.
1: ஓகே சக்தி, தேங்க் யூ.
0: அடுத்து உங்க அக்காவும் அண்ணனும் பேச போறாங்க.
1: அடுத்து உங்க அக்கா அண்ணன்லாம் பேச போறாங்களா? சரி ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகேவா சக்தி?
0: ஓகே.
1: தேங்க் யூ.
0: பாருங்க
1: அடுத்து வந்து அவங்க அக்கா அண்ணெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வந்து காத்துட்டு இருக்காங்களா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சீக்கிரமா கால் பண்ண சொல்லுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2275230.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 3:32 நிமிடமாகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஷோல கிட்ஸ் எல்லாம் கால் பண்ணி ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டயலாக் வந்து சொன்னாங்க மார்னிங் பாஷா. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில வரக்கூடிய கிட் யாரு? ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: இவ்வளவு அழகா வணக்கமும் ஹலோவும் சொல்றது யாரு? உங்க பேர் என்ன? கர்ணிகா. கரெக்டா சொல்லிட்டேனா உங்க பேர? ஓகே, சரி. ஓகே கர்ணிகா, சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க நீங்க?
1: எதனால அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும்?
0: நீங்களும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருப்பீங்களா? ஓகே, அம்மா கிட்ட

0: எப்படி இருப்பீங்க? ரொம்ப அட்டகாசம் பண்ணுவீங்களா இல்ல குட் கேர்லா இருப்பீங்களா? இப்ப நான் ஒரு குட் கேர்ள் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, அப்ப நான் உங்களை குட் கேர்ள்னே கூப்பிடுறேன். ஓகே குட் கேர்ள், இன்னைக்கு நம்ம ஷோல என்ன சொல்ல போறீங்க நீங்க? விநாயகர் பாட்டு பாட போறீங்களா? சரி கேக்க நான் ரெடி ஆயிட்டேன் பாட. நீங்க ரெடியா இருக்கீங்களா? பாடலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்சிடுச்சா? என்ன குட்டி பாட்டா இருக்கு, பாட்டு கத்துக்கிறீங்களா நீங்க? கத்துக்கிறீங்களா நீங்க? என்ன இவ்ளோ யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்களே கர்ணிகா, நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்க? சினிமா பாட்டு பாட சொல்லி அம்மா சொல்லி கொடுக்கறாங்க கரெக்டா? சரி என்ன பாட்டு பாட போறீங்க? மஞ்ச பலூன். இப்படி ஒரு பாட்டு இருக்கா? எனக்கு தெரியலையே. சரி நீங்க பாடுங்க, நான்
1: கேக்குறேன். அழகி அவ்வளவுதான்
0: தெரியுமா? அவ்வளவுதான் இல்ல, முக்காவாசி இந்த பாட்டை பாடிட்டீங்க. எப்படிமா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், விநாயகர் பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து ஒரு சினிமா பாட்டு பாடுனீங்க பாருங்க. நிக்கிறீங்களா, உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க, சூப்பர். ஓகே கர்ணிகா, தேங்க்யூ. Thank you.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:42 நிமிடமாகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கிட், ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: இவ்வளவு அழகா வணக்கம் சொல்றது யார்? உங்க பேர் என்ன?
1: அக்ஷயா.
0: அக்ஷயாவா? ஓகே, சொல்லுங்க அக்ஷயா, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்மா நீங்க?
1: அரியலூர்.
0: அரியலூர்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே, சரி சொல்லுங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க முருகா பாட்டா? சரி, பாட ரெடி ஆயிட்டீங்களா? பாடலாமா? சொல்லுங்க, பாடுங்க. அடேங்கப்பா, சூப்பரா பாடுனீங்களே முருகர் பாட்டு. எப்படி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்? யார் கத்து கொடுத்தது?
1: அம்மா.
0: அம்மா கத்து கொடுத்தாங்களா? பாட்டுலாம் கத்துக்கிறீங்க?

0: இங்களா நீங்க பாட்டு கிளாஸ் போறீங்களா? மியூசிக் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி ஓகே, அடுத்து அந்த மஞ்ச பலூனை நம்ம பறக்க விடலாமா? அந்த பாட்டு பாடுறீங்களா? எதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி பாடலாமா? பாடுங்க. சேர்ந்து பாடிட்டீங்க, ரொம்ப சூப்பரா பாடுனீங்க அக்ஷயா. அடுத்து என்ன, அப்பா ஏதோ சொல்லி கொடுக்கறாரு, அப்பா தானே பக்கத்துல?
1: ஆமா.
0: அப்பா என்ன சொல்லி கொடுக்கறாரு, என்ன சொல்ல சொல்றாரு அடுத்து?
1: ஹிந்தி பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: ஹிந்தி பாட்டு.
0: சரி ஹிந்தி பாட்டா? ஐயோ சரி, பாடுறீங்களா?
1: பாடுங்க.
0: அவ்வளவுதான், ஹிந்தி பாட்டு முடிஞ்சிருச்சா? எனக்கு தமிழே தெரியாது, எனக்கு வந்து ஹிந்தி பாட்டுலாம் நீங்க பாடி காட்டுறீங்க. நீங்க ஹிந்தில தெரியுமா உங்களுக்கு? சரி, எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்களா? திருக்குறள் தெரியுமா? வெரி குட். திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: என்ன செய்தாலே ஒன்று அவநாசம் செய்தால்
0: ஏன்னா முருகர் பாட்டுல இருந்து மஞ்ச பலூனுக்கு போய் ஹிந்தி பாட்டுக்கு போய் திருக்குறள்லாம் சொல்லி பயங்கரமா அசத்திட்டீங்க. நிறைய திறமைகள் இருக்கு, அப்படியே திறமைகளை வளர்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.
1: Thank you
0: so much for calling. பாருங்களேன், எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு எவ்வளோலாம் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கு, இந்த ஷோல கால் பண்ணி பேசலாம். ஸோ கால் பண்ணுங்க 2271760 and 2275230.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English.
3: என்ன சொல்ற பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.

0: பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:55 FM ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ்ல நான் உங்க ஆனந்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல கலந்துகிட்ட கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் எல்லாம் வந்து பண்ணாங்க. சோ அந்த கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக நண்பன் படத்துல இருந்து பாடல் பிளே ஆக போது கேட்கலாம். அண்ட் அடுத்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. சோ இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சண்டே ஹாலிடே, அந்த ஹாலிடேவை ஜாலிடேவா மாற்றக்கூடிய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு வெல்கம் அண்ட் வணக்கம் சொல்லி வரவேற்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். என் கூட ஸ்டுடியோல இருக்கிறாங்க ஆர்ஜே
2: ஆனந்தி.
1: அதேங்க இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க.
2: இருந்தாலும் நீங்க கொடுத்த ஓபனிங்கை பார்த்து நான் அப்படியே வந்து கொஞ்சம் மெய் மறந்துட்டேன். தமிழ்னு பேர் வச்சீங்கன்னா இவ்வளவு ஆங்கிலம் எல்லாம் கலந்து பயங்கரமான ஒரு ஓபனிங் கொடுக்குறீங்களா? அது
1: அப்படியே கொஞ்சம் ஜாலியா கொண்டு போறோம்
2: இல்லையா? இதுதான் ஜாலியா கொண்டு போறோம்.
1: ஆமாங்க, கட் கேமரா ரோலிங்னு சொல்லும்போது நம்ம நேயர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு மாடுலேஷன்லயும் அந்த டயலாக சூப்பரா டெலிவரி பண்றதுலயும் அவங்க ஒரு கிளாஸ்ல நிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு நாம ஈடு கொடுக்க தேவை இல்லையா?
2: ஓகே, கொடுங்க கொடுங்க கொடுங்க.
1: அதனாலதான் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன்.
2: சரி,
1: ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வழக்கம் போல நான் நிறைய டைலாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்.
2: நிறைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
1: நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம நேயர்கள் மேல இருக்கிற நம்பிக்கை தான். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நேயர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் முன்னாடியே பாத்தீங்கன்னா டைலாக் அப்ளை பண்ணிடுவோம். டைலாக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு டக்குனு இது பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு நேயர்கள் பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் எனக்கு டைலாக் கொடுங்க, அப்படியே அசால்ட்டா அடிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் நேயர்களும் இருக்காங்க.
2: தெரியுது, நீங்க டேபிள போட்டு தட்டுறப்பவே வந்து அவங்க எவ்வளவு சூப்பர் நேயர்கள்.
1: வெளியில இருக்கிற அவங்க உற்சாக என்ன இங்க பேச வைக்குதுங்க?
2: அதுக்காக டேபிள் பாவம் இல்லையா? சரி சொல்லுங்க.
1: டேபிள் கூட பாவம் பாக்குறீங்களே, எனக்கு கொஞ்சம் பாவம்
2: ஒரு இறக்க மனசு எங்களுக்கு.
1: சரி, ஓகே. இன்னைக்கு பிளே பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாமா இல்ல ஆன் த ஸ்பாட் பிளே பண்ணலாமா?
2: இல்லங்க, நீங்க வந்து இவ்வளவுலாம் பெரிய ஓபனிங் கொடுக்கறத பார்த்தா எனக்கு டயலாக் மேல வந்து கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. நீங்க சின்னதா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா பெருசா எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு தெரியல. எதுக்கும் நம்ம பிளே பண்ணிட்டே போடுவோமே.
1: சரி, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிரலாம். சோ நான் டயலாக் ஃபர்ஸ்ட் டயலாக் என்னவோ அதை இப்ப நான் ப்ளே பண்ணிறேன். ப்ளே பண்ணிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்திரலாம். எந்த நேயர் அந்த டயலாக் அப்படியே சொல்றாரா இல்ல அவங்க மாடுலேஷன்ல சொல்றாங்களா இல்ல அதை இன்னும் எக்ஸலென்ட்டா சொல்றாங்களா அப்படிங்கறத லைவ்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நேயர்கள் சொல்றங்களோ இல்லையோ ஆனா நீங்க குடுக்குறீங்க பாருங்க ஒரு பில்ட் அப். கண்டிப்பா நேயர்கள் சொல்லிடுவாங்கன்னு நம்புவோம்.
1: கண்டிப்பாங்க.
3: மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
4: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
3: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டு எடுங்க.
4: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு குடுக்கறது யாரு?
3: நீங்க.
4: டேய் கம்முனு இரு. யோ

0: பில் போடு.
1: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
0: எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா.
1: இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
0: ரெண்டு இட்லி, ரெண்டு வடை, ரெண்டு தோசை கொடு.
1: யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
0: பின் ஏதாவது வாங்கிக்கா.
1: துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு
0: சில்லறைக்கு அலையறான் பாரு. சில்லற
1: இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
2: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ, மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான், வாங்க மச்சான்.
0: நான் இங்க இருக்க மெட்ராஸ்க்கே போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது?
1: அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
2: ஐ மச்சான்.
0: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
1: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
0: சரி 4 முழம் கொடு.
1: ஆ இந்த
0: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
1: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் டு த ஷோ, கட் கேமரா ரோலிங். ஆனந்தி டைலாகை ப்ளே பண்ண, டைலாகை கேட்டுட்டு ஒரு நேயர் லைன்ல வெயிட் பண்றாரு. பேசிடலாமா அவர்கிட்ட?
1: பர்மிஷன்லாம் கேட்டுட்டு தான் பேசுவீங்களா?
0: ஆமாங்க கோஆர்ஜி, உங்ககிட்டயும் கேட்டுட்டு பேசுறது தானே நல்லது, ஷோ நல்லபடியா போகணும்ல. ஹலோ வணக்கம், யார் ஏக்கிறது பேசுறீங்க?
2: என்ன ஐயப்பன்
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியோட டைலாக் கேட்டீங்களா?
3: எடுக்கிறோம்
4: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
5: நீ பாட்டு காட்டிடுவ, காசு குடுக்கறது யாரு?
3: நீங்கதே
5: கம்மனு பில் போடு.
4: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
5: எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா,
4: இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
5: ரெண்டு இட்லி, ரெண்டு வடை, ரெண்டு தோசை கொடு.
4: யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
5: பின் ஏதாவது வாங்கிக்கா,
4: துணி ஏதாவது வாங்கிக்கன்னு
5: சில்லறைக்கு அலையறான் பாரு. சில்லற
4: இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
3: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ, மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான், வாங்க மச்சான்.
5: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது?
4: அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
3: ஐ மச்சான்,
5: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
4: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
5: சரி 4 முழம் கொடு.
4: இந்த
5: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
4: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும்.
2: எடுத்துக்காட்டதானே நாங்க இருக்கோம். எடுத்துக்காட்ட காசு யார், நீ குடுப்பியா? அவ்வளவுதான் கேட்டுது.
0: சொல்றேன்னு சொல்றாரு. ஓகே உங்க விருப்பத்தை படிய சொல்லுங்க.
2: நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. தரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
0: வந்துருச்சு இப்போ. ஓகே, ஆடி மாசம்ங்கிறதுனால அந்த வைப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க ஊர்ல இருக்கிறதுக்கு நம்ம மூலமா சைலண்டா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு.
1: ஆமா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்
0: அப்படிங்கறத இன்டைரக்டா நம்ம மூலமா சொல்றாரு.
2: சரி ஓகே, நன்றி.
0: அனுப்பிட்டு மிக்க நன்றி சார்.

0: நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனந்தி, இது
1: ஓ
0: மாதிரி நம்ம நேயர்கள் பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல கேட்டுட்டு அப்படியே
1: ஓ,
0: சொல்லுவாங்கன்னு.
1: இது ஆன் த ஸ்பாட் இல்ல, ஆல்ரெடி நம்ம ரெண்டு தடவை ப்ளே பண்ணிட்டோம்.
0: ஆனா அவரு டைரக்டா வந்துட்டு இப்போ லைன்ல வந்த உடனே அப்படியே நான் பேசுறேன் அப்படினு சொல்லிருக்காரு. அவர் கான்ஃபிடன்ட்டா பாராட்டணும் இல்லையா?
1: அப்ப நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க.
0: ஏற்கனவே பேசலங்க, இப்பதாங்க லைன்ல வந்து பேசுறேன்.
1: ஒரு கான்ஃபிடன்ஸ்ல சொல்றீங்க.
0: ஆமா, முத யார் அந்த நேயர்ங்கறத நாம எல்லாருக்கும் தெரிய வச்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: டைலாக் கேட்டீங்களா சார்?
1: எனக்கு இன்னொரு வாட்டி டைலாக் போடுங்க. டைலாக்கு போனீங்க
0: இல்லங்க, அவங்க ஆன் தி ஸ்பாட்ல பேசிருவாரு.
1: நீங்க வந்து இது வந்து சரியில்லைங்க. இது நான் கண்டிக்கிறேன், நானு கோபமா போறேன். நானு
0: சொல்லுங்க சார்,
2: டைலாக் ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருக்கு. இன்னொரு கட்டு கொண்டு வந்திருப்பீங்க. குட்டியா இருக்கிறதா போடுங்க சார், பேசிடலாம்.
0: குட்டியா இருக்கிறதா போடுங்க சார், பேசிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த லென்த் டைலாக் போட்டுறேன். இதை பேசினதுக்கு அப்புறம் சின்ன டைலாக் உங்களுக்காக.
3: தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
4: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ, மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான், வாங்க மச்சான்.
3: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது?
4: அதுக்கான
3: செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
5: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
3: சரி, 4 முழம் கொடு.
5: இந்த
3: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
5: சோ, 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும்.
0: ஓகே, சொல்றீங்களா? உங்களுக்கான கிளாப் தட்டிடலாமா?
2: தட்டிடுங்க சார்.
0: கட், கேமரா ரோலிங்.
2: யோ, என்னையா இங்க எங்களுடைய கடைக்கு 1000 ரூபாய் வாங்கினோம்னா ஜப்பானுக்கு அனுப்புவோம். என்னையா ஜப்பானுக்கு அனுப்புவீங்க? மாமா மாமா, ஜப்பானுக்கா ஜப்பானுக்கா? டேய், சென்னையில இருந்து ஜப்பானுக்கு எவ்வளவு தூரமா இருக்கு? 5 ரூபாய்க்கு எனக்கு 4 முழம் வீசி குடியா? என்னது 4 முழம் வீசியா? கரை துடிக்கிற துணி மாதிரிதான் இருக்கு, அவ்வளவுதாண்டா வரும் 4 ரூபாய் வீசிக்கு?
1: சந்திரசேகர் சார் நிக்கிறீங்களா?
6: தங்கச்சிக்கு நாய கடிச்சா நீயே கால கட்டு போட்டிருக்க?
7: அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய கடிச்சிருச்சுப்பா. சூழ வேண்டி வைத்தியர்கிட்ட போனோம்.
0: சந்திரசேகர் சார், அடுத்த டைலாக் கேட்டீங்களா?
1: தெரியுமா? சிரிச்சிட்டார்.
0: நேயர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ட்ல தான் நான் இந்த மாதிரி டயலாக் கொண்டு வரேன் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டார். நேயர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ட்ல தான் இந்த மாதிரி டயலாக் கொண்டு வரேன். ஸ்டார்டிங்ல சொல்லிட்டார் நேயர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ட்ல தான் இந்த டயலாக் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் தமிழ் அப்படின்னு சொன்னாரு. என்ன நீங்க எப்படி பண்ணிட்டீங்களே?
2: ஓகே, இது ஒரு நல்ல ஃபீட்பேக். இனிமே இதுல இ
0: ஒரு 10 செகண்ட்க்குள்ள டயலாக் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன்.
1: ஓ
2: ஓகே, எனக்கு ஒரே ஒரு லைன் தான் இங்க வந்துது.
1: ஓகே

0: என்னையாச்சு தங்கச்சிய நாய் கட்டுச்சியா? ஏன்னா தங்கச்சிய நாய் கட்டுச்சுன்னா உன் காலையில ஏன் கட்டுப்பட்டு இருக்க?
1: அப்புறம் என்ன இந்த உன் டயலாக் பேக்ரவுண்ட்ல?
0: அது அது பித்தம் பிடிச்ச நாயா? பித்தம் பிடிச்ச நாயா? பித்தம் பிடிக்காத நாயா? அது வெறி பிடிச்ச நாயா? வெறி பிடிக்காத நாயா? அதுதான்
1: பெருசா இருந்தாலும் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காரு பாருங்க. அந்த பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணிக்கிட்டு அந்த டயலாக் வந்து சொல்லிருக்காரு நம்ம சந்திரசேகர்
2: சார். அவர் ஏதோ ஒரு டயலாக் பிராக்டிஸ் பண்ணி சொல்றாரு சார். உங்க டயலாக் சொல்லுங்க, உங்களுக்கு அது கிளாப்
0: தட்டிடுறேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
2: இது யாருக்கு?

0: பேக்ரவுண்ட்ல டயலாக் போயிட்டு இருக்கு. ப்ராம்ப்டிங்க?
1: ஆமா பாருங்க, நீங்க இங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நான் இங்க கேக்குறேன். அந்த இதுல என்ன கேட்டதோ
2: நம்ம நேயர்கள் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு
0: சொல்றாங்க பாருங்க. அவர் வந்து டயலாக் பெருசா இருந்தாலும் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காரு பாருங்க. அத பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ணிக்கிட்டு அந்த டயலாக் வந்து சொல்லிருக்காரு நம்ம சந்திரசேகர் சார்.
1: அது என்னமோ உண்மைதான்.
2: ஓகே, அவர் ஏதோ ஒரு டயலாக் பிராக்டீஸ் பண்ணி சொல்றேன்னாரு சார். உங்க டயலாக் சொல்லுங்க, உங்களுக்கு அது கிளாப் தட்டிறேன்.
1: ஓகே,
2: கட், கேமரா ரோலிங்.
1: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குறதா?
2: இத யாருக்கும் மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கே.
0: அப்படி முழி வச்சா
1: சொல்லுங்க.
0: குழந்தை மாதிரியா?
1: குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னா
0: எப்படி சொல்லலாம்? இது பயங்கரமான மாடுலேஷனா இருக்கு.
1: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குறதா?
0: சண்டா
2: எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓகே, அடுத்த மாடுலேஷன்.
1: அடுத்து ஒரு வயசான பாட்டி சொல்றாங்க அது மாதிரி.
0: வெளியில வந்துட்ட மாதிரி இருக்கு. எப்படி இப்படி இல்ல, அவ்வை சண்முகியோட அந்த இந்த திரைப்படத்துல, அதாவது அந்த தசாவதாரம் திரைப்படத்துல வந்து அவர் ஒரு பாட்டி கெட்ட போட்டிருப்பாரு இல்லையா? சோ கிட்டத்தட்ட அது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நீங்க பேசினப்போ.
1: இது வந்து ஒரு ஃபேமஸ் என்ன சொல்றது, நியூஸ் ஆங்கர் இப்படி சொல்லிண்டா இப்படி சொல்லிருப்பாங்க. நிறைவா என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செலுத்துனதுடா.
0: நன்றி, சூப்பர்.
2: சூப்பரா சொன்னீங்க.
1: அழைப்புக்கு
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் 4:25:45 ஆயிட்டு இருக்கு. ஆனந்தி டயலாக போட்டதுல இருந்தே எல்லாருமே கொஞ்சம் பெருசா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க.
0: நீங்க நேயர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில தான் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. மேபி ஸ்டார்டிங்ல நான் சொன்னது கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல.
2: நீங்க ஸ்டார்டிங்லயே ஒரு பிளேயர் சொல்லி போட்டீங்க, அது வேலை செஞ்சுக்கிட்டே போகுது.
0: மன்னிச்சிடுங்க,
2: நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு.
0: ஓகே
2: ஓகே, அடுத்து வர நேயர் எப்படி ட்ரை பண்றாங்க, அவர் யாருங்கிறத பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
0: ஆமா, இவங்க மட்டும் தான் டிஃபரெண்டா சொல்லுவாங்க, ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
2: இப்ப நீங்க மறந்துட்டீங்க, அவங்க நலமா இருக்கீங்களா அப்படினு கேட்டாங்க.
0: அது நான் மறக்கலங்க. நான் உங்க பேரை வந்து நான் திரும்ப சொல்ல வந்தேன். நலமா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே, நீங்க பேசுறதுல அந்த சிரிப்பலே தெரியுது, நீங்க சூப்பரா தான் இருக்கீங்கன்னு. சரி, டைலாக் கேட்டிங்களா?
2: ரோலிங்
3: $995 ஆயிருக்குது, பில்லு போட்டுட்டு வரேன். 995 இருக்கு. இன்னொரு 5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இருக்குது. நான் ஜப்பானுக்கு கூட்டிட்டு மச்சான், ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறாங்களா மச்சான்?
0: 5 ஜப்பானா அப்படி சொல்லணும் நீங்க?
3: 5 ஜப்பானா? அந்த 5 ஒரு வேஷ்டி கொடுத்துரு, 8 வேஷ்டி கொடு. 8 வேஷ்டியா? அப்ப 4 கொடு. 4 மூலமா? இந்தா இத வச்சுக்கோங்க. இது என்ன கடை தொடங்கிற துணியா?
2: சாப்பாடு
3: நினைக்கிறேன்
2: தங்கச்சி நாய் கடிச்சிருச்சு போட்டேன், போடவா? திரும்பவும் கேக்குறீங்களா?
3: முயற்சி பண்றேன், போடு.

0: ஒரு வாட்டி கேளுங்க, கேட்டுட்டு முயற்சி பண்ணி பாருங்க.
1: ஆனா இருந்தாலும் நீங்க இந்த லென்த்தியான டயலாக இவ்வளவு சூப்பரா ட்ரை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை.
2: கேட்டீங்களா?
1: தங்கச்சி
3: நாய் கடிச்சதுக்கு நீ கட்டு போட்டுருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது டாக்டர் இந்த நாய் போய் கூட்டிட்டு வர சொன்னாரு. அந்த நாய் பித்தம் பிடிச்சதா பித்தம் பிடிக்காததா இல்ல வெறி பிடிச்சதா வெறி பிடிக்காததான்னு அந்த வைத்தியர் கூட்டியாரு சொன்னாருப்பா.
1: என்ன டாக்டர் டக்குன்னு வைத்தியர மாறிட்டாரு?
0: இல்ல ஸ்டார்டிங் டாக்டர், அதுக்கப்புறம் வைத்தியர்.
3: அதான் ஞாபகம் வந்தது.
1: பரவாயில்ல, ரெண்டு டைலாக்குமே வந்து நீங்க கூடுமான வரைக்கும் சூப்பரா ட்ரை பண்ணீங்க. ஆக்சுவலா
0: கூடுமான அந்த மாடுலேஷன்ல கொண்டு போகும்போது வேற மாதிரி ஒரு ஃபன்னா கொண்டு போயிட்டாங்க. அவங்க
1: தமிழ் இன்னைக்கு வச்சிருந்த அந்த நம்பிக்கையை வந்து நீங்க பயங்கரமா காப்பாத்திட்டீங்க.
0: ஹேமலதா மேடம் என் நம்பிக்கையை காப்பாத்திட்டாங்க. தலைகீழகத்தான் குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி.
1: ஆமா, இப்ப பாருங்க அவர் எவ்வளவு டேபிள போட்டு தட்டுறாருன்றதுல கேக்குதா?
0: கேக்குதா? நல்லா எல்லாம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான்.
3: பரிசீலிக்கப்படும்.
0: அதே போல இன்னொருத்தவரும் சின்ன டயலாக கொண்டு வாங்க, அவருக்காகவும் அடுத்த வாட்டி இன்னும் சின்ன டயலாக கொண்டு வரேன்.
3: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: நன்றி, அழைப்புக்கு நன்றி.
3: தேங்க்யூ.

நீ உத்தார் விடாதே மாவுன்ன.

base. நான் ஆட்அவுட் பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 4:35:41 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங் எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு டைலாக் பிளே பண்ணேன். ரெண்டு டைலாக்குமே ஆனந்தி சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்தே எல்லாருமே கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் ரெண்டு நேயர்கள் பாத்தீங்கன்னா சூப்பராவே முயற்சியும் பண்ணிருக்கேன்.
4: நீங்க வச்சிருந்த நம்பிக்கையை வந்து காப்பாத்திட்டாங்க. நான் கூட லென்த்தா இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். பட் நீங்க எப்படி நேயர்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து சூப்பரா ட்ரை பண்ணாங்க.
3: இப்ப பாத்தீங்கன்னா என் நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவே இன்னொரு நேயரும் லைன்ல இருக்கிறாங்க. அவங்க யாரு எங்கிறது பேசுறாங்க. அவங்க நாம போட்ட ரெண்டு டைலாக்ல எந்த டைலாக பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: எனக்கு
4: எனக்கு சொல்லலன்றதா அப்படி சொல்றாங்க. நீங்க எங்க நீங்க சரி ஓகே நம்ம டயலாக்கு வருவோம். டயலாக் கேட்டீங்களா?
5: இல்ல சார். இல்ல மேடம், எனக்கு சரியா கேக்கல. எனக்கு ஒரு தடவை
3: தங்கச்சிய நாய் கடிச்சு டயலாக் வருது கேளுங்க.
6: தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீயே கால கட்டு போட்டுருக்க?
7: அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. சூழமேடு வைத்தியர் கிட்ட போனோம்.
3: கேட்டீங்களா?
5: கேட்டேன்
3: தமிழுக்குள்ள
4: இப்படியா? நான் இதை எதிர்பார்க்கலையே. அடுத்த தமிழோட டயலாக்காக நாங்க வெயிட் பண்றோம்.
3: ஓகே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ரொம்ப சத்தமா பேசிட்டோம் போல. அதை ஆனந்தி கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே
4: சரி. ஓகே, நீங்க ஏதாவது டயலாக் வச்சிருக்கீங்களா, பேச போறீங்களா?
5: எப்பயுமே
4: நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா? சரி,
3: அவங்களுக்கு பிடிச்சதுனால அந்த டயலாக் பாத்தீங்கன்னா அவங்க மாடுலேஷன்லயே சூப்பரா

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 4:43 ஆயிட்டு இருக்கு. கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டீங்க எஃப்எம் பிரெயின் போல வித் மீ ஆர்ஜே தமிழ் அண்ட் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ஆனந்தி.
1: இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, ஃபேவரட்லாம் வந்துட்டு அவங்க சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது.
0: வாங்குற ஒரு 5-10 ஒரு சின்ன விளம்பரம் நமக்குள்ளே.
1: சரி ஓகே, இந்த விளம்பரத்தை நம்ம அப்புறமா ஓட்டலாம். இப்ப அடுத்து வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு?
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேரு?
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்
0: சார். எந்த டைலாக் சொல்ல போறீங்க சார்?
2: ஜனகராஜ் சார்
1: சொல்றேன். ஜனகராஜ் சாருக்கு சொல்றேன்.
0: அப்படின்றீங்க,
1: அப்படியே தான்.
0: ஓகே, அதே மாதிரி

0: வந்துடும் நினைக்கிறேன். கிளாப் தட்டிடலாமா சார், இல்ல ஆடியோ ஒரு வாட்டி கேட்க போறீங்களா? ஓகே, கிளாப் தட்டிடலாம். எவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு பாத்தீங்களா, இந்த கான்பிடென்ட்காக தாங்க நான் டைலாக் கொண்டு வந்தது.
1: சரிங்க, ஒத்துக்கறேங்க நானு.
0: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
2: தங்கச்சியை நாய்க்கு அடிச்சிருச்சுப்பா, தங்கச்சியை நாய்க்கு அடிச்சிருச்சுன்னா நீ ஏன் என் காலை கட்டிக்கிற? அதான்பா, தங்கச்சியை நாய்க்கு அடிச்சிருச்சுப்பா. சோழமேடு வைத்திட்ட போனா அவன்கிட்ட தங்கையை கூட்டு வரேன்னு சொன்னா, அவன் சொல்றான் நீ ஏன் தங்கச்சி கூட்டுன்னு வர, அவன் நாய் கூட்டு வான்றான். ஏன்னா நாய்க்கு பித்தம் இல்ல நாயா, பித்தம் நாயா, வெறி பிடிச்ச நாயா, வெறி பிடிக்காத நாயான்னு இருக்குதுன்னு சொல்றான் பாவான். இது என்னப்பா நாயம்? கரெக்டா?
0: நான் டைலாக் ஒரு வாட்டி போட்டுறேன், கேட்டுட்டே நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க.
2: ஓகே,
0: டைலாக் ப்ளே பண்றேன், கேளுங்க.
2: சொல்லுங்க.
0: ஓகே, சொல்லலாம் போறது இல்ல, ப்ளே தான் பண்ண போறேன்.
2: ஓகே,
3: தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீயே காலை கட்டு போட்டுருக்க?
4: அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. சூழமேடு வைத்தியர்கிட்ட போனோம், வைத்திய வைத்திய தங்கச்சி நாய் கடிச்சிச்சு. தங்கச்சி விட்டாத்தாரு கேட்டா, அவன் சொல்லிடும்பா நாயை தானா, எனக்கு கோவம் ஒண்ணுன்னு இன்னும் வைத்திய சொல்லிட நீ கேடு. அவன் சொல்றான், அது பித்தம் குடிச்ச நாயோ, பித்தம் குடிக்காத நாயோ, வெறி பிடிச்ச நாயா, வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணாம்னு கேடுதான். நாயன் தானவா?
3: நாயன்
0: தான். என்ன சார், பேசிடலாங்களா?
2: ட்ரை பண்றேன்.
0: ஓகே, ட்ரை பண்றேன்னு இருக்கீங்க.
1: உங்களுக்கு ஜனகராஜ் சார் வருவாருன்னு நினைச்சேன், ஏன் வரல?
2: சூளமேடு வைத்திட்ட போன தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுன்னு சொன்ன, தங்கச்சியை நாய் கடிச்சிச்சு சொன்னா அவன் சொல்றான் நீ தங்கச்சி இட்டுன்னு வரவனா, நாய் இட்டுன்னு சொல்றான்ப்பா. ஏன்னா நாய்க்கு பித்தம் இல்ல நாயா, அது பித்தம் இல்லாத நாயா, இல்ல மெரிப்புடிச்ச நாயா, இல்ல மெரிப்புடிக்காத நாயான்னு பாக்கணும்னு சொல்றான்.
1: வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, அதுக்கு செக் பண்ணணும்னு வைத்தியர் வந்து கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு.
2: முதல் டைலாக்ல கொஞ்சம் சொல்றேன்.
0: ஓகே ஓகே ஓகே, ப்ளே பண்ணுமா இல்ல சொல்லிடுறீங்களா?
1: அவர் சொல்லுவாருங்க, என்னங்க உங்களோட கான்பிடென்ட் அவர் காப்பாத்த போறாரு, நீங்க வேற என்ன ப்ளே பண்ணுங்க.
0: ஆரம்பத்துல ஜனகராஜ் வராருன்னு
1: வந்துட்டாரு அவரு, ஆன் தி வேல வந்து இப்ப வந்துட்டாரு.
2: அதுல ஃபர்ஸ்ட் டைலாக்ல ஸ்டார்டிங் வந்து மச்சான் இது எடுப்பா இருக்குது, இப்ப நான் கடுப்புல இருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை மச்சான் எடுக்கிறோம், அது ஆகுது, இந்த கட்டம் போட்டது நல்லா இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து நீங்க சொல்லுங்கம்மா, நான் எடுத்து போடுறேம்மா, எவ்வளவு நாள் எடுத்து போடுறது தானே இருக்கிறேன், எடுத்து போடுவேன், நீ யாரு காசு என்றது? அது மாதிரி இது வந்து நீங்க இந்த குடுத்தீங்களா, ஜனகராஜும் பிடிக்கும், சரி ட்ரை பண்ணிடுவோம், முடிஞ்ச வரைக்கும் பண்ண சார்.
0: சின்ன சின்ன முயற்சிகள்ல தான் சார் வாழ்க்கை சுவாரஸ்யமா நவந்துட்டு போறது.
1: தமிழ் சார்
0: இல்லங்க, ஜாலியா போகுது, கொஞ்சம் ஒரு சின்ன பஞ்ச் குடுக்கலாமே ட்ரை பண்ணேன்,
1: பயங்கர பஞ்சா இருக்குது.
0: அவர் வேற விவேக் சார்
1: அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, அவ்வளவுதான்.
0: ஓகே, இன்னைக்கு ஹாலிடே, ஜாலி டேவா போகும் சாருக்கு.
2: தேங்க்யூ வெரி மச் சார்.
1: தேங்க்யூ சார்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைலாக் போட்டிருந்தேன். ரெண்டு டைலாகில் ஃபஸ்ட்டு டைலாகும் சரி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க, ஆனாலும் நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முயற்சி பண்ணாங்க. ரெண்டாவது டைலாக் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் டைலாக்னு நான் போட்டிருந்தேன், ஆனால் வந்து பேசினவங்க எல்லாம் ஜனகராஜோட இன்னும் சூப்பராகவே பேசினாங்க. கூட ஆனந்தியும் அவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் இப்போ தானே தமிழ் கொடுத்துருக்கீங்க, அவங்க பாருங்கள் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை கண்டிப்பாக பூர்த்தி செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராகவே பேசினாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின நேயர்களுக்கும் வெளியிருந்து கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. வரும் பாடலுடன் கட் கேமரா ரோலிங் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. சோ இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஜேஸ் வந்துட்டு பீச் சைட்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசுவாங்க. சோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே ஜெனா. சோ இவங்க எந்த சைட் பீச்ல வந்து பேச போறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்ல போறாங்க, கேக்கலாம்.
2: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜெனா இன்னைக்கு கடலூர் இருக்க சில்வர் பீச் தான் வந்திருக்கேன். சோ கடலூர் சொல்ல உடனே சில்வர் பீச் தான் மாசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நேர்லாம். எஸ், அதுக்கு கொஞ்சமும் மாற்றா இல்லாம இன்னைக்கு கடலூர் சில்வர் பீச் அவ்வளவு சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலா இங்க வந்து இன்னைக்கு கடலூர் சில்வர் பீச்ல வந்து கோடை விழா நடந்துட்டு இருக்கு. சோ அதனால எங்க இருக்க பொதுமக்களும் நம்ம பீச்ல தான் இன்னைக்கு வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு பீச் இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெயில்லாம் இல்லாம கிளைமேட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ இந்த ஈவினிங்க சில் பண்றதுக்கு இந்த வீக்கெண்ட் எல்லாம் ரொம்பவே செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம கடலூர்ல இருக்க சில்வர் பீச்சுக்கு வந்திருக்காங்க. சோ அதே மாதிரி கோடை விழா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஒட்டி நிறைய ஃபுட் ஸ்டால் அந்த மாதிரி கிட்ஸுக்கான ஃபன்ஸ்க்கான கேம் மூணு நாள் நடந்துட்டு இருக்கு. சோ ஃப்ரைடே சாட்டர்டே இன்னைக்கு லாஸ்ட் டே, கோடை விழாக்கான லாஸ்ட் டேன்றதால எக்கச்சக்கமான மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. சோ இந்த விஷயத்துல நிறைய ஃபன் காத்துட்டு இருக்கு, நம்மளும் நிறைய பேர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ யாரெல்லாம் இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட வெயிட் பண்ணிருக்கேன். புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: ஓகே, தேங்க்யூ ஜெனா. ஸோ நானும் வந்து ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நேயர்களே, இப்போ நம்ம பாட்டு கேட்கலாமா? எஸ், உங்களுக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில ஒரு சூப்பரான பாட்டு சிவாஜி படத்துல இருந்து வருது, கேட்கலாம்.
3: Give me one touch, tie, yeah. Give me two touch, tie, yeah.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:08 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே ஜெனா. கடலூர் சில்வர் பீச்ல இருந்து நமக்காக ஷோ கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம தொடர்ந்து ஜெனா கிட்ட பேசலாம்.
1: எஸ், வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு கடலூர்ல இருக்க சில்வர் பீச்ல தான் பேசிட்டு இருக்கோம். சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு, கிளைண்ட் அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம். சோ யாரெல்லாம் பாண்டிச்சேரி இந்த சைட் கடலூர் வரீங்கன்னா, இந்த கிளைமேட்டை இன்னைக்கு மட்டும்தான் என்ஜாய் பண்றோம். அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கு. சோ அதே மாதிரி எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது பீச், சில்வர் பீச் பக்கத்துல நெய்தல் பார்க் இருக்கும். அந்த பார்க்கும் அவ்வளவு கூட்டமா இருக்கு. சோ எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் தான். அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபன்னா அவங்கவுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் குரூப்பா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீக்கெண்ட் சண்டே அதுமா. சோ அது மட்டும் இல்லாம எஸ்பெஷலா கோடை விழாவும் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. சோ அந்த என்ஜாய்மெண்டோட இங்க இருக்க டீம் ரொம்பவே சூப்பரா பண்ணா போயிட்டு இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. இல்லைங்க, எஃப்எம்ல மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ டீம் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பெயர்?
2: நவீன் குமார்.
1: நீங்க என்ன ஒரு பாண்டிச்சேரி? ஓகே, நீங்கம்மா? கடலூர்ல எங்க?
3: வெள்ளகேட்.
1: பக்கத்துல கருப்பு கேட் இருக்குமா, அந்த ஊர் தானே?

0: ஓகே. நீங்கம்மா?
1: பாண்டிலேங்க.
0: முதலியார்பேட்டை. நீங்கம்மா? கரிணி. குள்ளஞ்சாவடி. ஓகே, நீங்க எல்லாம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே, அப்ப நீங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். சோ எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா? எந்த அளவுக்கு கேட்டு சொல்லலாம்ப்பா, பக்கத்துல யாராவது அப்படின்றாங்க. பேரு பிரியங்கா. அவங்க இன்னைக்கு ஆப்சன்ட் சொல்லிட்டாங்க. சோ அவங்க என்ன வால்தனம் பண்ணுவாங்க? என்ன சொல்லுவீங்க? வாயாடி அப்படின்னு பிரியங்கா, நாங்க சில்வர் பீச் வந்திருக்கோம், நீ தப்பிச்சுட்டியா என்னன்னு தெரியல, எங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க பிரியங்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி ஓகே, கேம்ஸ் எல்லாம் விளையாடிருக்கீங்களா? ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகும்போது, ஏதாவது புது பிளேஸ் போகும்போது ஏதாவது கேம் விளையாடி இருக்கீங்களா? என்ன
1: விளையாட்டு?
0: என்ன ஏதாவது கேம், ஜென்ரலான கேம்னா என்ன
1: விளையாடுவீங்க?
0: ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இந்த டீம் மட்டும்தாங்க மொபைல் எல்லாம் தூரமா வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க இந்த பார்க்ல. ஏன்னா வந்து மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது பார்க் வருவாங்க, பீச் போடுவாங்க, எங்கேயா போவாங்க, ஆனாலும் கையில மொபைல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் இல்ல, இந்த டீம் வந்து பேசுறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த நாலு பேர்ல யார் வந்து ரொம்ப படிப்பாளி உங்க டீம்ல நீங்க சொல்லுங்க. நவீன்,
2: சர்மிளா.
0: சர்மிளா, அதாவது வாயாடி எப்படி பிரியங்காவோ அந்த மாதிரி சர்மிளா வந்து படிப்பாளி. சரி, இந்த இல்ல கொஞ்சம் சொல்லு அப்படின்னா எக்ஸாம் எல்லாம் கேட்டா சொல்லுவாங்களா? என்னென்ன படிப்பீங்க? நீங்க கேட்ட உடனே உங்களை வச்சு ஒரு ஃபன் பண்ணலாம்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதாவது என்னன்னா, நீங்க அந்த ஆபரேஷன் தியேட்டர் அந்த மாதிரி சரௌண்டிங் இருக்குல்ல, நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சொன்னீங்களா, என்னென்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு 10-15 டக்கு டக்கு சொல்லுங்க, உங்களை சுத்தி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல. அதான் அந்த ஆபரேஷன் உங்க தியேட்டர்ல
1: இருக்கும்
0: பரவாயில்லைங்க. டச்சு டச்சுன்னு சொன்ன உடனே அழகா அவங்களுக்குள்ள வந்து கோஆர்டினேட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஆன்சரா சொல்லி வந்து இந்த டாஸ்கை முடிச்சுட்டு. சரி ஓகே, இப்ப வெளியூர் எங்கன்னா போயிருக்கீங்களா? வெளியூர்ல ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் டூர் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கீங்களா? என்ன ஊருக்கு
1: போனீங்க?
0: கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எங்க? இருப்பாங்க போல இங்க. இப்ப உங்க யாரும் உங்க காலெல்லாம் கட்டி போடல, இப்பயும் விளையாடலாம, ஏன் விளையாட
1: மாட்டீங்க?
0: இப்ப வந்து இந்த டைம்ல உங்களுக்கு வந்து காலெல்லாம் கட்டி கைட அவுத்து விட்டுட்டு நீங்களே ஓடுங்க இந்த பார்க்லன்னு சொல்ல போறேன். சோ அந்த அளவுக்கு இவங்களும் ரெடியா தான் இருக்காங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் இது அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி நம்ம பேரு. சோ வந்து பீச் பக்கத்துலயே இருக்கும் இல்லையா, ஏதாவது வந்து ஃபன்னான கேம் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு ஒரு ரூல் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து நீங்க வந்து படிப்பாளி வேற சொல்லிட்டீங்க, அதுவும் ஆபரேஷன் தியேட்டர் சம்பந்தமா நிறைய படிக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபன்னான டாஸ்க் கொண்டு வரலாம் அப்படின்னு ஆசை. அதாவது என்னன்னா, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு வந்து நீங்க ராங்க தான் ஆன்சர் சொல்லணும். இந்த இந்த இந்த டாஸ்க்கு பேரு ராங் ஆன்சர், அவ்வளவுதான். சரியா, நான் கேட்கிற க்வெஸ்சன்லாம் டக்கு டக்குன்னு ராங்க ஆன்சர் பண்ணணும். யார் ரெடியா இருக்கீங்க உங்க முன் பேர்ல?
1: எல்லாருமே
0: ரெடி. சரி ஓகே.

0: லெட் கோன்னு சொல்லிட்டு அதே உங்களோட ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி, எப்படி வந்தீங்க பீச்சுக்கு? தப்பா சொல்லிட்டீங்க, தப்பா சொல்லிட்டீங்க. சரி ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? என்ன கிஃப்ட் வாங்கி தர
1: போறீங்க?
0: சரி ஓகே, இந்த கேம் வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு, பட் வந்து இவங்களும் கொஞ்சம் பிஸியாவே இருக்காங்க. சரி, இந்த பண்ணோட இவங்க கிட்ட பேசுனதெல்லாம் விஷயம் சொல்லிக்கலாம். சரி, ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இதே லைன்ல போகணுமா இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் பிளான் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா?
2: ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து ஹரிஹரன் கிருஷ் நகுல் பாடிய பாட வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து வருது, கேக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:21 FM ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடல. இன்னைக்கு கடலூர் சில்வர் பீச்ல இருந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க அர்ஜி ஜெனா. சோ அடுத்து யார் யாரெல்லாம் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். சோ வாங்க ஜெனா கிட்ட பேசலாம்.
1: அவ்வளவு கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாரும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலா இந்த நான் இப்போ எங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பீச் ஆப்போசிட் இருக்க நெய்தல் பார்க்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சோ இங்கமும் கூட்டம் செம்மையா அல்லுது, அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குட்டீஸ்ல இருந்து பெரியவங்கல இருந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இன்னைக்கு டைம்ல அடையே பிளாட் எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்மளும் இந்த மாதிரி போய் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. சோ அந்தலாம் மத்தியில நம்ம இன்னைக்கு அடுத்தது யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். நமக்காகவே அந்த மூணு பேரை கடவுள் அனுப்பிச்ச மாதிரியே வந்திருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் இருக்காருங்க, நான் எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. டீம் சச்சின் பேச போறோம். வணக்கம், உங்க பேர்?
2: பேர் பாலகுரு.
1: பாலகுரு, இவரு தான் இந்த டீமுக்கே குருவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன் ஸ்பாட்ல டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டே இருந்தாரு. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து ஐடி ஒர்க்
1: பண்றேன். ஓகே, நீங்க?
2: பிரவீன்.
1: பிரவீன், நீங்க என்ன ஊர்? பிரவீன். பண்ருட்டிக்கு போற வழியில, அதாவது நெல்லிக்கு போற வழியா போற வழியில வெள்ளகேட். ஓகே, சரி. நீங்க எல்லாம் ஒர்க் மேட்ஸா இல்ல ஸ்கூல் மேட், காலேஜ் மேட் ஃப்ரெண்ட்ஸா? எப்படி பாண்டிங் இருக்கு? 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு ஒரு ஃப்ரெண்டு. சரி, உங்க டீம்ல இன்னைக்கு யாராவது
2: வரா? பிரதீப்னு ஒரு கேள்விட்டு வர்றான், வரல.
1: அவர் வரலையா? சரி, ஓகே. ஃப்ரெண்டுன்னு கலைக்கிறதுல நிறைய நம்ம குரு வந்து அடிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ஜாய் பண்ணீங்களா நீங்க பீச்ல?
2: ரொம்ப சரியா இருந்துச்சு. ஆனா உட்காந்து யாரும் கிடையாது, கப்பு கப்பு சொல்லி
1: அடிச்சிட்டாங்க.
2: யாரும் கிடைக்க மாட்டேங்க.
1: ஓகே, இடம் கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்து இப்ப எல்லாரையும் பாக்குறீங்க இல்லையா, எவ்வளவு பேர் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா நீங்க ரொம்ப பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏதோ ப்ரொஃபஷனலா வந்த மாதிரி பீச்சுக்கு வந்திருக்கீங்க. இந்த பேக் எல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் ஒரு நாள் ஓரம் வச்சுட்டு இப்படி வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, என்ன கேம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க விளையாடி அப்படின்னு என்ன கேம் சொல்லுவீங்க குரு?
2: நாங்களா இருந்தா கிரிக்கெட் யோசிப்பாங்க, கிரிக்கெட் தான்.
1: ஓகே,
2: பட் இருந்தாலும் இங்க பார்த்த மாதிரி ஸ்விங் தான்.
1: ஓகே, ஸ்விங் தான் உங்களுக்கு?
2: எனக்கு ஸ்விங் தான், சர்க்கஸ் இதெல்லாம்.
1: சர்க்கஸ் எல்லாம் விளையாடணும் அப்படியே ஆசையா இருக்காங்க. பிரவீன், உங்களுக்கு?
2: சர்க்கஸ் தான்.
1: சர்க்கஸ் தான். சரி, இவங்க எல்லாரும் இந்த சர்க்கஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு நானும் காமிக்கணும் போல இருக்கு, ஏன்னா அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க ஏதாவது கேம் இம்பார்ட்டன்டான கேம் அப்படியே விளையாடி இருப்பீங்க. சோ இந்த ஒர்க் டைம்ல அதெல்லாம் விளையாட முடியாதுன்னா என்ன கேம் ரொம்ப மிஸ் பண்றீங்க இப்பயும்?
2: சர்க்கஸ் தான்.
1: சர்க்கஸ் தான். என்னங்க, என்ன ஆன்சர் கேட்டாலும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் சர்க்கஸ் தான் அப்படின்ற.
2: அது நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், விளையாடி பாருங்களே நீங்களும் அப்படின்றாரு. சரி, ஓகே. இன்னும் இப்ப கடலூர் வந்திருக்கீங்க, வேற ஏதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பிளான் பண்ணி வெளியூர் ஏதாவது ஊர் போயிருக்கீங்களா?
2: அது

0: என்ன இவ்வளவு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாரு, நடக்காத விஷயங்க அதெல்லாம் ஏங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எந்த ஊருக்காவது நடந்துச்சுன்னா பியூச்சர்ல அது மாதிரி நடக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சுன்னா எந்த ஊருக்கு போலாம்னு ஆசைப்படுறீங்க? பக்கத்துல இருக்கிற கொடைக்கானல் அவங்களுக்கு. சரி ஓகே, நம்ம கடலூர்லயே தி பெஸ்டான ஸ்பாட்டுங்க. இங்கெல்லாம் போனா வெளியூர்ல இருந்து கூட வரணுங்க. நீங்க எல்லாம் இது வரைக்கும் நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஏரியாவே போனது இல்லைங்கன்னா கடலூர்ல என்ன ஸ்பாட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்?
1: மால் சொல்லலாம்.
0: ஓகே, வேற பீச், பீச் சில்வர் பீச் தான்
1: போதும்
0: சொல்லுங்க. எங்களுக்கு கடலூர்ல இருக்கவங்களுக்கு சில்வர் பீச் இருந்தா மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப மணல் எல்லாம் போய் விளையாடுற அனுபவங்கள் எல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு?
1: நிறையவே இருக்குது,
0: நிறையவே இருக்கு.
1: அண்ணன் பசங்க வருவாங்க விளாடுவோம். இப்ப எல்லாம் விளாடுறதுக்காக யாரும் கிடையாது. குழந்தைங்களா
0: வளர்ந்துட்டாங்க, எங்களை விட்டு எங்களை மீறி வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட்டு விளையாடின்னு சொல்லிட்டாரு. சரி, இன்னைக்கு இதோட முடியுது, நாளைக்கு வந்து வசுக்கு போனோம். எப்படி நாளைக்கு உங்களை தயார்படுத்துவீங்க நீங்க?
1: போய் கிளம்ப வேண்டியதான் திருப்பி.
0: நானு
1: வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட மைண்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டு பழசெல்லாம் அப்படின்னு
0: மறந்துட்டு, அதுதான் எனக்கு புரியல, பழசெல்லாம் மறந்துட்டு
1: அதுக்கப்புறம்
0: போதே தெரியாச்சு. சரி, எந்த டீல ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க? உண்மையா சொல்லுங்க பிராங்கா.
1: பண்ணுறாங்க
0: வெயிட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால வந்து மதன் ராஜா சொல்றாரு உங்களுக்கு.
1: மதன் ராஜா, நாங்க எல்லாமே ஒரே டீம்.
0: ஓ, அப்ப உண்மையாவே நல்ல டீல அவரு.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல டீல தான்.
0: இது ஏதோ உள்கூத்து இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப உண்மையான நல்ல டீல தானே
1: அவர். ரொம்ப நல்ல சங்கமான மனுஷன் அவரு.
0: ஓகே ஓகே, நடக்காது. ஓகே ஓகே, இல்ல இல்ல, நாளைக்கு போனதான் தெரியும் நினைக்கிறேன் தம்பிகளுக்கு. சரி ஓகே, இப்ப வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரா மிஸ் பண்றீங்களா? வெளியூர் போறீங்க இல்ல வேற கன்சர்ன் போறீங்க அப்படின்னாலும் இந்த பாண்டிங் அப்படியே தொடருமா?
1: கண்டிப்பா தொடரும்.
0: சரி, உங்க டீமுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? எதுல வந்தீங்க மூணு பேரும்?
1: கார்ல வந்தோம்.
0: பைக்ல வந்தீங்களா?
1: பஸ்ல வந்தோம்.
0: ஓ, கரெக்டா தான். அப்ப வந்து கேம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க மதியம் எல்லாரும்?
1: மதியம் சிக்கன் பிரியாணி.
0: வேற ஏதாவது சாப்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் வந்து, சரி நாளைக்கு ஆபீஸ் யார் ஃபர்ஸ்ட் வருவீங்க?
1: கண்டிப்பா நான் வரமாட்டேன்.
0: கண்டிப்பா நீங்க வரமாட்டீங்க. சரி, சிங்கர்னா யார சொல்லுவீங்க? சிங்கர்தான். இந்த மாதிரியான ஆன்சர் எல்லாம் எதிர்பார்க்கல. சரி ஓகே, இப்ப முடிச்சிட்டீங்களா? எல்லா இடத்துக்கும் போயிட்டீங்களா பீச்ல?
1: நல்ல,
0: அதுக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. சரி, இந்த டீம் இதுக்கு மேல நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவங்க இந்த ஃபன் மோட்ல நாளைக்கு வேற 9 to 6 ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ இதே என்ஜாய்மெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணோம். அடுத்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம். இது FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: 5:34 நிமிடமாக தேஃபம் ரெயின்போல அலையோடு விளையாடு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே ஜனா, கடலூர் சில்வர் பீச்ல இருந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு கடலூர் இருக்க சில்வர் பீச்ல தான் பேசிட்டு இருக்கேன். சோ சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்கச்சக்கமான கூட்டம் நம்மள கடந்து போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்தாங்க. சோ அந்த வரிசையில அடுத்தது யாருப்பா நம்ம கிட்ட சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த நீந்தல் பார்க்கல ஒரு 3 முறை ரவுண்ட் அடிச்சேங்க. ஆனா எனக்குனே வந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து இன்னைக்கு மாட்டிருக்காங்க. சோ அவங்க யாரு, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சோ இந்த மொமெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படின்ற விஷயங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் முன்னாடி ஒரு ஓபனிங்ல பேசினேன் இல்லையா, சோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் போல இவங்க. சோ அதனால ரெடியாவே இருந்தாங்க, நான் எந்த இதுவும் சொல்லல. ஓகே, நான் கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்ககிட்ட பேசலாம், அவங்கள பத்தி ஒரு ஃபன்னான மொமெண்ட்.

0: ஆஃபீஸ்ல இருக்காங்க, என்ன மொமெண்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டு
1: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா,
0: உங்க பெயர்? கடலூர் சில்வர் பீச்ல வந்து தம்பிக்காக பர்த்டே செலிப்ரேஷன் வந்திருக்காரு. தம்பி பெயர்
1: ஜெயசூர்யா.
0: ஜெயசூர்யா, இன்னைக்கு உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இந்த பீச்ல பண்ணிருக்கீங்களே, இது எத்தனாவது வயசு உங்களுக்கு?
2: 20.
0: ஓகே, சோ நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
0: ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சனி லோக் பண்ணிருக்கீங்க. சோ இந்த பர்த்டே மறக்க முடியுமா உங்களால? என்ன ஸ்பெஷல், யார் சர்ப்ரைஸா, யார் வந்து கொண்டு வந்தது? எனக்குனே இங்க கோடை விழா நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு வந்து கிரௌட் இருந்தது. இந்த ஃபன்னான மொமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி ஓகே, இன்னைக்கு நீங்களே பிளான் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சோ நீங்கம்மா ஏற்கனவே சில்வர் பீஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்கு சில்வர் பீஸ்? நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேங்குக்கு ஏதாவது பேர் வைக்கணும் வச்சிருக்கீங்களா? சரி, இதுதான் அதுக்கான கரெக்டான டைம். இப்போ உங்க ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ஃபன்னான பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? இப்பயும் ஆன் ஸ்பாட்ல யோசிப்பீங்க? என்ன
1: வாழ்த்துக்களும்
0: சொல்லிடலாம். அதே மாதிரி ஜெயசூர்யா, ரைட்டா, ஜெயசூர்யா வந்து நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காரு, அவருக்கும் வந்து எஃப்எம் ரெயின்போ சபா விஷஸ் சொல்லிடலாம். சோ உங்க டீம்ல வந்து யாராவது இன்னும் பேச ரெடியா இருக்காங்க ஆனா பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேர் என்ன?
1: அவ பேர் வந்தினி. அவ நல்லா வாயாடுவாங்க, எங்க ஃபேமிலியில நல்லா வாயாடுறவங்க.
0: ஆனா வந்தினி வந்து நல்லா பேசுவாங்களாம், ஆனா வந்து நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. அவங்க என்ன
1: படிச்சிட்டு இருக்காங்களா?
0: ஓகே, அவங்களும் எல்லாம் ரெடியா இருக்காங்க, அதனால வந்து பயப்படுறாங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு. சரி ஓகே, உங்க ஃபேமிலியோட ஏதாவது கேம் விளையாடணும் அப்படின்னா என்ன கேம் சூஸ் பண்ணுவீங்க? கோடை விழா இல்லையா, நீங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்குது, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க
1: இன்னைக்கு?
0: ஸ்டார்ட் பண்றதுக்கு மாதிரி நீங்க வந்துட்டீங்களே, நாங்க எங்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு கேக்குறீங்க. சரி ஓகே, இப்ப வந்து இந்த ஃபன் எல்லாம் முடிச்சாச்சுல, தம்பிக்கு ஒரு பர்த்டே விஷஸ் நீங்க எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும்ல? சொல்லிடலாமா? வந்தினி இங்க கொஞ்சம் வந்துருங்க, வாங்க வாங்க வாங்க வாங்க. தம்பிக்கு நீ தம்பி அண்ணனா? ஆ, இப்ப வந்து உங்க பிரதருக்கு வந்து நீங்க விஷஸ் சொல்றீங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னங்க ஹாப்பி பர்த்டே சொல்றது கூட நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்றாங்க. சரி நீங்களே சொல்லிடுங்க அவங்களுக்கு. ஜெயசூர்யா சூப்பராவே இருக்காரு. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த விடுங்க பிரதர் அப்படின்னு தட்டுறாரு. சரி அதான் தெரியல. சரி ஓகே, இப்ப வந்து நீங்க கேம்ஸ் எல்லாம் முடிச்சீங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, சோ இது மாதிரி வேற ஏதாவது ஊருக்கு போகணும், ரொம்ப நாளா ஆசைப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷனுக்கோ இல்ல வந்து லீவ் டைம்ல எங்கேயே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? மைண்ட்ல என்ன இருக்கு? ஓகே, இப்ப நம்ம கடலூர்ல சில்வர் பீச் தவிர்த்து வேற ஏதாவது ஊர் வந்து நம்ம வந்து சூப்பரான ஸ்பாட்டுங்க, இங்க எல்லாம் போனா ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த பிளேஸ் சொல்லுவீங்க நீங்க கடலூர்ல? ரெடியா இருக்காங்க.

0: கடலூர் சில்வர் பீச் ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நேயர்கள் கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆர்ஜேஜனா கடலூர்ல இருக்க சில்வர் பீச் தான் பேசிட்டு இருக்கேன். சோ இங்க வந்து கோடை விழா அப்படின்னு ஒரு விழா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இங்க இருக்க மக்களும் அப்படியே கூட்டம் வந்து கொண்டுகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம அப்படியே சூரியன் பாய் பாய் சொல்லி அப்படியே கிளம்பிட்டே இருக்குது. சோ அந்த மாதிரி கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த சில்லுன்னு ஒரு காத்து வந்து அடுத்து எப்படா பேசி அப்படியே நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். இந்த இந்த பார்க்க எப்படா எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் சலிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு. இங்க இருக்க மக்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள முன்னாடி நம்ம கிட்ட பேசுறதுக்கு கை கட்டி ஒருத்தர் ரெடியா இருக்காரு. அவரு யாரு, என்ன ஒரு இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பெயர்?
2: கோபிநாத்.
1: கோபிநாத் அப்படின்னு வந்து பாஸ்டா சொல்லிட்டாரு. சார் என்ன ஊர் சார் நீங்க? கடலூர் கூத்தப்பாக்கம். நீங்கம்மா? கடலூர் ஓட்டி. நீங்கம்மா? கோடை விழா நடந்திருக்கு இல்லையா, இந்த மொமெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கடலூர்ல? திருவிழா மாதிரி. ஓகே, எல்லாரையும் கூட்டு வந்திருக்கீங்களா அப்ப ஃபேமிலில?
2: அம்மா அப்பா அண்ணா அண்ணன்.
1: ஓகே, அப்ப அந்த மூணு நாள் அப்ப இங்கதான் இருந்திருக்கீங்க நீங்க? ஓகே ஓகே, ரொம்பவே சூப்பரா. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஓகே, கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இவங்க யாரு? அக்கா. அக்கா ஓட்டி. ஓகே, பாண்டிச்சேரிக்கு எப்படி போவீங்க? பஸ்லயா? பஸ் தான். ஆஹா, கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ்ல போவன்றதே பெரிய விஷயம் தான். சரி, எப்படி வந்து நீங்க போயிட்டு வர்றீங்க டெய்லியும்? அதே ஒரு பெரிய அட்வென்ச்சர்
3: தான்.
1: பழகிடுச்சு ரெகுலர் பஸ்ல போறது, நம்ம ஒர்க்மேட் வர்றது, அந்த மாதிரி. சரி ஓகே. இந்த மாதிரி 96 வர்க் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்றீங்க நீங்க பீச்ல? முடிச்சிட்டீங்களா என்ஜாய் எல்லாம்
3: பண்ணிட்டு?
1: சண்டே ஒரு நாள் எங்களுக்கு வந்து லீவுங்க, திருவிழா மாதிரி சண்டே. சரி ஓகே. இது இல்லாம வீட்டுல வேற என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுல எங்க வேலை செய்யற அப்படின்ற மாதிரி உண்மையை கேட்டு நினைக்கிறேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையே செய்யறது இல்லைன்னு
3: நினைக்கிறேன்.
1: அதாவது கிட்ஸ் ஸ்கூலுக்கு கிளம்புறதே எங்களுக்கு பெரிய வேலைங்க, பெரிய டாஸ்க்ங்க. அந்த டாஸ்க் தான் நாங்க டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, குட்டி பாய்ஸ் நேம் சொல்ல முடியுமா?
3: தனியன்.
1: தனியன், தனியன், ஒன்னாலதான் அம்மா வந்து உன்னை கிளப்புறதே பெரிய வேலையா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வேலைக்கு போறது கூட எனக்கு வேலையா தெரியலங்க. இவனை வேலைக்கு இவனை ஸ்கூல் கிளப்புறதே எனக்கு பெரிய வேலையா இருக்குன்றாங்க. சரி, இன்னும் யாரெல்லாம் உங்க டீம்ல மிஸ் ஆகுறாங்க இப்போ?
3: பேபியும்.
1: உலகத்திலே அண்ணிய மிஸ் பண்றேன்னு சொன்ன ஒரே டீம் நீங்க தான் நினைக்கிறேன். சரி, நீங்க ரொம்ப பெட்டா? ஓகே. சரி ஓகே. நீங்கம்மா, நீங்க இப்ப யாரையா மிஸ் பண்றீங்களா? அத்தை. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு ஃபன் கண்டக்ட் பண்ணுவேன், அந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு இவங்க தான் ஆப்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அலையோடு விளையாடுன்னு நம்மளோட நிகழ்ச்சியோட பேரு. நான் கேட்கற க்வெஸ்சன்க்கெல்லாம் நீங்க தப்பா
3: என்னோட
1: புரியல நினைக்கிறேன். அதுக்கு நீங்க மாத்திதான் சொல்லணும், தப்பா சொல்லணும் ஆன்சர். உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிச்ச?

கிடைச்சது. இப்பதான் நீங்க அத்தன் சொல்லிருக்கணும். அப்படியா? ஆ சித்தி சித்தி. ஓகே சரி. இப்ப மாத்தி. சரி ஓகே. இந்த ஃபன்னான மொமெண்டோட நீங்க வந்து என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்க. சோ நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சோ நீங்களே தொடர்ந்து பேசலாம். இது FM Rainbow 102.8 என்று முங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:56 ஆக போகுது. ஸோ இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில வந்து நம்ம ஆர்ஜே ஜெனா கடலூர் சில்வர் பீச்ல இருந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: பேசும் போதே வந்து பக்கத்துல இருக்காங்க, சலசலசலன்னு திருச்சி இருக்காங்க. தான் பேச போறோம். இவங்க யாரு, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இப்போ கடலூர் சில்வர் பீச்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஒரு பட்டாசு மாதிரி பேச போற ரெடியா இருக்காங்க நினைக்கிறேன். சோ இந்த பட்டாசோட பேர் எல்லாம் கேட்டுக்கலாம். உங்க பேருமா? நீங்க காவியா? காவியா சொல்ல போதே சிரிப்பு வந்துருச்சு. நீங்க யாசினி? ஓகே, நீங்க எல்லாம் என்ன ஊர்மா? என்ன சிம்பிளா ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்றீங்க. கடலூர்ல என்ன ஊர்? அது ஒரு லைன் ஃபுல்லா இருக்காங்க நினைக்கிறேன். சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க எல்லாம்? அதான் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேக்குறதா இப்ப சொல்லுவீங்க சரியா? 9th ஸ்டாண்டர்ட். நீங்க
2: 12th?
1: ஓகே, அப்ப வந்து இன்னைக்கு சில்வர் பீச்ல என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. ஃபேமிலியோட எல்லாம் வரலன்னு எனக்கே தெரியுது. யார் பிளான் பண்ணி வந்தது இன்னைக்கு பீச் வர்றதுக்கு? வந்தாச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுமா? என்ஜாய் பண்ணியாச்சா? கடலூர்ல கோடை விழா நடந்துட்டு இருக்கு இல்லையா? சரி, இங்க போயிட்டு இதுக்கப்புறம் பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? நினைக்கிறேன் நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? பெரிய விளையாடுவீங்க
3: உங்க கேங்ல
1: வாங்கடா, வாங்க, வந்த பிறகுதான் இருக்கு. சரி, உங்க உங்க 4 பேருக்குள்ள ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட்? இவங்க வந்து நல்லா சிங் பண்ணுவாங்க. இவங்க வந்து விளையாட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா வந்து ஹேண்ட்பால் விளையாடுறாங்க. சரி, இவங்க வந்து ஒரு கேம் ஓகே இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இவங்களுக்கு ஏதாவது புனைய பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஹேண்ட்பால் நல்லா விளையாடுறாங்க.

0: இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நேம் வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன நேம் சொல்லுவீங்க?
1: தெரியல.
0: இப்ப வைங்க டக்குன்னு வைங்க பேர். டக்குன்னு வராதே, ஏதாவது நீயே சொல்லி ஹிண்ட் கொடுப்பா உன் பேருக்கு. மறுபடியும் பேரா வைக்கிறாங்களாம். சரி ஓகே. சரி நீங்க வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஃபன்னான விஷயம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஃபன்னான மொமெண்ட இன்னும் ஃபன்னாக்குற மாதிரி ஒரு சின்ன ஃபன் மொமெண்ட் வந்து உங்ககிட்ட கிரியேட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். என்னன்னா நான் கேட்கிற க்வெஸ்சன் எல்லாம் ராங்கா தான் ஆன்சர் பண்ணுவோம். ராங்னா ரொம்ப ராங்கா ஆன்சர் பண்ணக்கூடாது, நான் கேட்கறதுக்குலாம் தப்பான ஆன்சர் சொல்லணும் சரியா? எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சது இங்க தப்பாதான் பேசிடுறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா உங்ககிட்ட இந்த கேமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ரெடியா, கேம் விளையாட ரெடியா? ஆஹா, நான் தான் வசமா மாட்டு நினைக்கிறேன். சரி என்ன சாப்பிட்டீங்க நீங்க மதியம்? தூங்கிட்டு இருந்தீங்க, கரெக்டா ஆன்சர் புடிச்சுட்டாங்க. சரி நாளைக்கு ஸ்கூலா உங்களுக்கு?
1: நான் லீவ் போட்டுருக்கேன்.
0: போட்டுருவீங்க. சரி ஃபியூச்சர் என்ன ஆக போறீங்க? சாப்பிட போறீங்க. ஓகே, உங்க கூட இன்னைக்கு யார வந்து மிஸ் பண்றீங்க? சரி ஓகே, இவங்களும் நல்லா வந்து இந்த கேமை கொண்டு போனாங்க. ஸோ இன்னும் இவங்ககிட்ட நிறைய பண்ணான விஷயங்கள பேச ஆசையா இருக்கு. ஆனாலும் இந்த நாலு பேர் வந்து அங்கிள் இப்பதான் நாங்களே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக ரெடியா இருக்காங்க. ஸோ அடுத்த டீம் யார்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, நானும் மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன்ட் இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று முங்கல் மனதோடு.

0: எஸ் டைம் வந்து இப்போ கரெக்டா 6:04 ஆயிடுச்சு. நம்ம ஷோவோட என் டைமுக்கே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு 1 hour வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. நிறைய மக்கள்கிட்ட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. எஸ்பெஷலா வந்து அந்த ஒர்க் மேட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து காலேஜ் மேட்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் அவங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்பவே ஃபன்னான மொமெண்ட் எல்லாம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. எஸ்பெஷலா கடலூர்ல இன்னைக்கு கோடை விழாவோட எண்ட் டேன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக நிறைய பேர் இந்த சில்வர் பீச்க்கு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு ஃபன்னாவே கொண்டாட போறதுல சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் வரைக்கும் டைம் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் வெளியில் இருக்கீங்களோ அவங்களா இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும்னா கடலூருக்கு சில்வர் பீச்க்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதோட நானும் கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ உங்ககிட்ட இருந்து நானும் இன்னைக்கு விடைபெற்றிருக்கேன். மீண்டும் ஒரு அலையோடு விளையாடுற நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டல் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர் ஜே ஜனா. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: தேங்க்யூ சோ மச் ஜன. அண்ட் நேயர்களே, அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக சில்லன்னு ஒரு காதல் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: நேயர்களே, விளம்பரத்தினை தொடர்ந்த மாநில செய்திகள்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது.

0: டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர், குடியரசு துணைத் தலைவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை பிவி சிந்து வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மால்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு மாயாசந்துடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் 2 கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியாவில் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். இறுதிக்கட்டமாக வரும் 23 ருமேனியா செல்லும் திருமதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் இடைக்கால பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்திய ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். திருமதி முர்முவின் இந்த பயணம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உடனான இந்தியாவின் உறவுகளை மேம்படுத்த வகை செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருந்தும் ஒத்துழைப்பை கோரும் வகையில் புதுடில்லியில் நாடாளுமன்ற இணைப்பு கட்டிடத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தொடரின் போது பல முக்கிய சட்டங்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. மாநிலங்களவை பிஜேபி தலைவர் திரு JP நட்டா, மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இணை அமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாளை தொடங்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடையே திரு ரிஜிஜு கூறுகையில்,
3: நாடாளுமன்றம் அனைவருக்கும் சொந்தமானது என்றும் பல்வேறு மசோதாக்களை இத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு ரிஜிஜு கூறினார். எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதை நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் கூறிய அவர், நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை சீர்குலைப்பதால் எந்த அரசியல் ஆதாயமும் கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் கருத்தை கேட்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும், எதிர்க்கட்சிகளும் அரசின் கருத்தை கேட்கும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் திரு ரிஜிஜு கூறினார். அவையின் செயல்பாடுகளை சீர்குலைப்பது அனைவரின் நேரத்தையும் வீணாக்குவதோடு வரி செலுத்துவோரின் பணத்தையும் விரயமாக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியான இடையூறுகள் காரணமாக கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது என்று அவர் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நினைவூட்டினார்.
2: லடாக்கின் பூகா பள்ளத்தாக்கில் இந்தியா தனது முதல் புவி வெப்ப கிணறுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும், இது நாட்டின் முதல் 1 MW புவி வெப்ப மின் திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். 14,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் 1,000 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்பட்ட இந்த கிணறுகள் பூமியின் இயற்கை வெப்பத்தை நிலையான மற்றும் தூய்மையான ஆற்றலாக 24 மணி நேரமும் வெளிப்படுத்தக்கூடியவை என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். அவர் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற 82வது சண்டேசான் சைக்கிள் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசுகையில், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் ஈடுபட்டதாக

0: கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக திரு மாண்டவியா கூறினார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தான்சானியா ஐக்கிய குடியரசின் ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மவின்ஜி குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணனை இன்று சந்தித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
2: இந்த சந்திப்பின் போது இந்தியா தான்சானியா உறவுகளின் முழுமையான பரிமாணத்தை இரு தலைவர்களும் ஆய்வு செய்ததுடன் எதிர்கால ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகள் குறித்தும் விவாதித்தனர். மேலும் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, கல்வி, நீல பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இத்துறைகளில் தான்சானியா மற்றும் சான்சிபார் இணைந்து செயல்படுவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முன்னதாக இன்று காலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மொவின்யை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது உயர்கல்வி, திறன் மேம்பாடு, நீர் விநியோகம், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள IIT மெட்ராஸ் வளாகத்தை பார்வையிட்டது குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய டாக்டர் ஹுசைன் அலி மவினி, இருதரப்பு கல்வி ஒத்துழைப்பில் ஒரு மைல்கல் முயற்சியாக IIT மெட்ராஸ் சான்சிபார் வளாகத்தை நிறுவுவதில் இந்தியா அளித்த ஆதரவையும், இந்திய கலாச்சார உறவுகள் மன்றத்தின் கல்வி உதவி தொகைகள் மற்றும் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பயிற்சி திட்டம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உதவியையும் அவர் பாராட்டினார். உலகின் தென்பகுதி நாடுகளான இந்தியாவும் தான்சானியாவும் பல்வேறு துறைகளில் நீண்டகால நெருங்கிய நட்புறவையும் ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளன. சான்சிபார் அதிபரின் இந்திய பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவதில் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: இன்று டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நடப்பு சாம்பியனும் உலக தரவரிசையில் 3rd இடத்தில் உள்ளவருமான ஜப்பான் வீராங்கனை அகானே யமகுச்சியை 21-17, 21-17 என்ற நேர் செட்களில் தோற்கடித்து இந்திய வீராங்கனை PV சிந்து பட்டம் வென்றார். இவர் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் என்பதும் ஜப்பானின் முக்கிய பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டம் வென்ற PV சிந்துவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிந்துவின் வெற்றி இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சிந்துவின் வெற்றியால் நாடு பெருமை கொள்வதாக திரு மாண்டவியா தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத உள்ளன. இந்திய நேரப்படி இன்று 12:30 நியூஜெர்சியில் நடைபெறும் இப்போட்டி கால்பந்து ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு மியாமி ஸ்டேடியத்தில் நடந்த 3rd இடத்திற்கான போட்டியில் பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜம்மு காஷ்மீரில் கத்ரா மற்றும் திரிகுடா மலைப்பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை சீரடைந்து பயணப்பாதை பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்யப்பட்டவுடன் யாத்திரை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 1 வார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர் குடியரசு துணைத் தலைவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை PV சிந்து வென்றார். இத்துடன்

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழலாம். இந்த சாங்லாம் கேட்டு மகிழ்கிறதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2271760 மற்றொரு எண் 2252330. என்ன தமிழ், எங்களுக்கா நம்பர் தெரியாது அப்படின்னு நான் நம்பர் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணி யார் அந்த ஃபர்ஸ்ட் காலர், அவரு விரும்பின பாட்டு என்ன அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார், எங்கள் தமிழுக்கு முதல் வணக்கம்.
1: தமிழுக்கு முதல் வணக்கம் சொல்றது யார் சார், யார் அந்த ஃபர்ஸ்ட் காலர்?
2: சிதம்பரம் கண்ணன் சார்.
1: ஓகே சார், கண்ணன் சார் சொல்லுங்க, முதல் பாடல் உங்களுக்காக தான் மனம் விரும்புதே, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நம்மளா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இல்லீங்களா?
1: என்ன திடீர்னு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சேர்ந்துட்டீங்க?
2: ஆமாங்க, நம்மளா அப்படித்தானே இருக்கிறோம்.
1: அப்படிதான் இருக்கிறோம். ஓகே,
2: அதனால வந்து பாக்காதே பாக்காதே பாட்டு.
1: ஓகே, நீங்க பாக்காத பாக்காதன்னு சொல்ற பாட்டை உங்களுக்காக கொடுக்கறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி
1: நன்றி சார்.

0: நேரம் 6:27:52 நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுடைய மனம் விரும்பின பாடல்களை எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யாருங்கிறத பேசுறாரு, அவருடைய விருப்ப பாடல என்ன படத்தை வந்து கேட்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம் சொல்றது யாரு சார்?
1: பாளையம்.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: படமும் பாடலும் கவிதை நடையல்.
0: ஓகே.
1: ஓட்டம், கண்ணாமூச்சி ஆட்டம், படிநீர், இவன் வைத்திருக்கும் விழி, ஏனோ பொழுதெல்லாம் நிராசை.
0: ஓகே.
1: கண்ணா உள்ளம் கவர்ந்த மன்னா, நீ இருக்கும் இடம் தெரியாதும் இதயம் முழுவதும் எதிர்பார்க்கும். ருசிகண்ட போலைய வெண்ணையை திருடி தின்னும் மண்ணுண்ட மாயவன், இதுவும் ரசிக்கும் ரிசிக்கும் உன் வீலையோ, நீல மிக வந்தா இன்முகம் தாராயோ, நின் தரிசனம் கோகிலத்தில் காத்திருக்கிறாள் உன் ராதை. திருமதி ஜானகி ராம் பிரசாத் பாடிய மழலை குரலில் ஒரு பாடல்.
0: பாடல் வருது கேட்டு மகிழலாம் சார்.
1: முடிமா கொடுங்க சார். நன்றி
0: நன்றி நன்றி சார்.

কুকুরাটা জয়ী।

0: மனம் பெறும் தே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின் போல நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வரும் நேயர் யாருங்கிறது பேசுறாரு. அவரு எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: ஜில்லுல ஒரு காதல், இது திரைப்படத்தின் பெயர். ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசை, பூமிகா மற்றும் சூர்யா அவர்களுடைய அற்புதமான நடிப்பு. அதுல இருந்து முன்தேவா என் அன்பேவா, இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா சார்?
0: ஓகே, விருப்ப பாடல் தான் என்னன்னு கேட்டேன். அந்த விருப்ப பாடலுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சேர்த்தே சொல்லிட்டீங்க. உங்க பாடல் வருது சார் எஃப்எம் ரெயின்போல, கேட்டு மகிழுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். பாத்தீங்கன்னா இப்ப வந்த நேயர் அவர் மனம் விரும்பிய பாடல் மட்டும் இல்லாம அது ஏன்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லிரிக்ஸ் அந்த மியூசிக் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாரு. இது போல உங்களுக்கும் பிடிச்ச பாடல் இருக்கும் இல்லையா, அதை எஃப்எம் ரெயின் போல கேட்டு மகிழ நீங்க கால் பண்ணலாம். 2271760 மற்றொரு எண் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போல மனம் விரும்புதே ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே தமிழோட நம்ம லிசனர்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லான சாங்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த பாட்டை யார் கேட்கறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எந்த பாட்டு வேணும் சார் எஃப்எம் ரெயின்போல?
1: மௌனம் பேசியது என்ற திரைப்படத்துல இருந்து அன்பே என் அன்பேன்னு.
0: ஓகே, மௌனம் பேசிருச்சு, அதனால அந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்க. யாரோட மௌனத்தையோ கலைக்கிறதுக்காக பாடல் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் வருது சார்.
1: நன்றி
0: சார். நம்ம நேயர் பாத்தீங்கன்னா மௌனமே பேசிருச்சு, அதனால இந்த பாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இது மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னா எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணுங்க. 2271760 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும், 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும், வெளியே நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த எஸ்டிடி கோடையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேரம் 6:43 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. நம்ம ஷோவில் லிசனர்ஸோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த ஃபேவரட் சாங் யார் கேட்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், பவனிக்கிலேருந்து வேலுமணி பேசுகிறேன். கலமா இருக்கீங்களா சார்?
0: கலமா இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, வாய்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி. எந்த படத்துலேருந்து உங்களுக்கு பாடல் வேணும்?
1: எனக்கு என் ராசாவி மனசில் படத்துலேருந்து குயில் பாட்டு, அந்த சுரணதம்மா வாய்ஸில் சார்.
0: ஓகே, சுரணதம்மா பாடிய பாடல் உங்களுக்காக ராசாவின் மனசிலே படத்துலேருந்து வருது, கேட்டு ரசிக்கலாம்.
1: ரசிக்கலாம். நன்றி சார்.
0: நன்றி.

0: கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு ஃபேவரட்டான மனம் விரும்புதே ஷோ எஃப்எம் ரெயின்போவில். நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் அவருடைய ஃபேவரட் சாங் எந்த படத்துலேருந்து கேட்குறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: மகிழ்வான வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் சில்லூர் சதாகோதம்.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துலேருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு சொந்த பாடல் படத்துல வந்து அம்மன் கோயில் பேரழகு.
0: ஓகே சார், உங்க பாடல் வருது, கேட்டு ரசிங்க சார்.
1: மிக்க மகிழ்ச்சி சார்.
0: நன்றி சார், நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யார் சார்?
0: பழனி வட்டம் கொழுமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
0: காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து தோழியா என் காதலியா என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: ஓகே சார், அனைத்து நேயர்களுக்காகவும் நீங்க கேட்ட பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழலாம் சார்.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தான்சானியா ஐக்கிய குடியரசின் ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மவின்ஜி, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோரை இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து உரையாடினார். நாடாளுமன்ற மழைக்கால

கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுடில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. லடாக்கின் பூகா பள்ளத்தாக்கில் இந்தியா தனது முதல் புவி வெப்ப கிணறுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் இது நாட்டின் முதல் 1 மெகாவாட் புவி வெப்ப மின் திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். கோவா மாநிலத்தின் தலேகாவ் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சருமான ஜெனிஃபர் மான்சரைட் புற்றுநோய் பாதிப்பால் காலமானார். அவர் 3 முறை இத்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை அகானே யமகுச்சியை தோற்கடித்து இந்திய வீராங்கனை PV சிந்து பட்டம் வென்றார். பட்டம் வென்ற PV சிந்துவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நியூஸ்க்கு அப்புறமா நம்ம ஷோவில் இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம காலர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க, எந்த படத்துலேருந்து பாடல் கேட்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: திருக்குழந்த ராஜா.
0: சொல்லுங்கள் சார், எந்த படத்துலேருந்து பாடல் வேணும்?
1: வசந்த ராகம்.
0: ஓகே.
1: தேடாமல் இடம்லாம் தேடினேன். நன்றி சார்.
0: நான் இன்னமும் தேடாத இடமெல்லாம் தேடினேன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு கவிதை பின்னாடி வரப்போகுது அப்படின்னு நினைச்சேன்.
1: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதே ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் யாருங்கிறத பேசுறாரு, அவர் என்ன பாடல் கேட்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாவம், அவர் பாடல் ஒன்று கேட்டிருந்தாரு, அந்த பாடலை இப்போ கொடுத்துடலாம். அவருக்கான பாடல் வருது காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து.
3: ஆடி மாதம்

0: சாய்பாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
5: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
6: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
5: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
7: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
5: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 ஆக பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி

0: இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராமமோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில

முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.

0: நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மூன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மான்செரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். லித்வேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. 3 முறை இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் மனம் விரும்புதே ஷோக்கு உங்களை உற்சாகத்தோட வரவேற்கிறது. நான் உங்க அன்பு தோழன் தமிழ். நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மனம் விரும்பிய பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த நேயர் யாருங்கிறது பேசுறாரு. நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கிறேன் சார்.
1: உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போல எந்த பாட்டு வேணும்?

நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஃபிஃபா வேர்ல்ட் கப் அப்டேட் அப்புறமா நம்ம ஷோல இணையரும் மனம் இருப்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நம்ம ஷோல வரும் அடுத்த லிசனர் யாரு, எந்த படத்திலிருந்து பாடல் கேட்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்கிறது பேசுறீங்க சார்?
2: அறிவிப்பாளர் இருவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யாரு சார்?
2: என் பேர் கணேஷ் ராஜா.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: படம் வந்து தலைவன், பாடல் வந்து அறிவுக்கு வேலை கொடு பாடல்.
0: ஓகே, ஒரு வேலை கொடுக்கணும்னு சொல்றீங்க அறிவுக்கு. அந்த பாடல்
2: அறிவு அனைத்து அனைத்து மனிதர்களுக்கும்.
0: ஓகே ஓகே
2: ஓகே சார்,
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க சார். எஃப்எம் ரெயின்போ.
2: நன்றிங்க நன்றிங்க நன்றி
0: நன்றி சார்.

0: நேரம் 7:37:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே எஃப்எம் ரெயின்போல. நம்ம நேயர்கள் மனம் விரும்பிய பாடல்களை எஃப்எம் ரெயின்போல ரொம்ப ஜாலியாவே கேட்டு ரசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாரு, அவரு எந்த படத்துல இருந்து பாட்டு கேட்க போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் சொல்வது யாரு?
1: எப்பாடல் யார் வாய் கேட்பினும் தப்பாவல் அப்பாடல் தருகின்ற அட்டைய பாத்திரமான தமிழ் என் தாய்மொழிக்கு அன்பு வணக்கம்
0: சார். நான் மட்டும் கிடையாது, எஃப்எம் ரெயின்போல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட பாடலை கண்டிப்பா கொடுப்பாங்க.
1: மகாதேவி படத்துல கண்மூடும் வேலையிலே அப்படின்னு ஒரு பாடல் பாடல் ஒரு சின்ன விளக்கம்
0: சொல்லுங்க சார்.
1: இணை மூடும் பொழுதிலே இனிய சுவை கூடும் கனவிலே, விழிமீறும் மொழி பேசும் விண்மீனின் ஒளி வீசும், இவை மூடும் இமை மூடும் எழிலாளின் சுமை கோடி சுகமாகவும், கம்பனையும் செல்லும் இனிய கவிதைகளை சொல்லும் தண்ணீர்கள் காண மண்ணம் சொல்லும் கண்மூடும் வேலையிலே.
0: இது நீங்க யாருக்கோ சைலண்டா மெசேஜ் சொல்லி பாட்டு போடுற மாதிரி இருக்கே. நினைச்சேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி.
1: நன்றி சார். நன்றி
0: நன்றி.

0: மனம் விரும்புதே கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல வரக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கறத பேசுறாங்க, அவங்க என்ன பாடல் கேக்குறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்கறத பேசுறீங்க?
1: இளமங்கலம்
0: பாடல் வருது மகளிர் மட்டும் திரைப்படத்துல இருந்து கரவை மாடு மூணு அப்படிங்கிற பாட்டு.
1: ஆமா சார், நன்றி சார், உங்களுக்கு நன்றி. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார், நன்றி.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின் போல நம்ம நிகழ்ச்சியில வரும் அழைப்பாளர் எந்த படத்திலிருந்து பாடல் கேட்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: நாங்க முத்தரசங்க ஏழைமலை பேசுறோம் சார்.
0: சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: பொண்ணு ஊருக்கு புதுசு ருக்குமணி வண்டி வருது.
0: பொண்ணு ஊருக்கு புதுசுங்கிறதுனால ருக்குமணி வண்டியில வருதா?
1: ஆமா சார்.
0: ஓகே சார், உங்களுடைய பாடல் வருது கேட்டு
1: பாட்டு கேட்டு.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது கேட்டு மகிழலாம். நன்றி.
2: பசங்களா, சைக்கிள் மது வத்தலன் என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
3: ஓரமா போயா?
4: ஓரமா போயா?
3: ஓரமா.

0: ஓரம் போ ஓரம் போ, ருக்குமணி வண்டி வருதுன்னு பாட்டு கேட்டோம். இப்பயும் நம்ம ஷோ முடிச்சுட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் லக்கி காலர் யாருங்கிறது பேசுறாரு, அவரு என்ன படத்துல இருந்து பாடல் கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க சார்?
1: திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார்.
0: ஓகே சார், லாஸ்ட் லக்கி காலர் நீங்க தான். எந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க?
1: வேலாயுதம் படத்துல இருந்து ரத்தத்தின் ரத்தமே. இந்த சிறப்பு பாடல வந்து சென்னை ஜோக நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரியுடன் அனைத்து நண்பர்களுக்காகவும்.
0: ஓகே, உங்க எல்லா நண்பர்களுக்காகவும் இந்த பாடல் வருது, உங்களுக்காகவும்.
1: கடைசி நேரத்துல முக்கிய மகிழ்ச்சி.
0: ஓகே ஓகே ஓகே சார், இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியிலும், அதாவது மனம் விரும்புவதே நாளைக்கும் இருக்கு இல்லையா, அப்பயும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுடைய விருப்ப பாடல் பிளே ஆகும்.
1: ஓகே மேம், கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் சார்.
0: ஓகே ஓகே, நன்றி சார்.
1: ஓகே ஓகே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வரும் பாடலுடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தொடரின் போது பல முக்கிய சட்டங்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. நாளை தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பு கோரும் வகையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் புதுடில்லியில் நடைபெற்றது. இதில் 40 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். அவர் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற 82வது சண்டேஸ் ஆன் சைக்கிள் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசுகையில், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் ஈடுபட்டதாக

கூறினார். ஜம்மு காஷ்மீரில் கத்ரா மற்றும் திரிகுடா மலைப்பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை சீரடைந்து பயணப்பாதை பாதுகாப்பானது என்பது உறுதி செய்யப்பட்டவுடன் யாத்திரை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 50 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூரு, அரியூரு, பங்கூரு
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை. தொடர்வது மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

இதமான இரவு வேளையில நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் சொல்லி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க தமிழ். செவிகீதமான பாடல்கள் ஒலிக்க வரும் இந்த நிகழ்ச்சியில தொடக்கமா பாடல் வருது. அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன் மற்றும் கிளின்டன் செர்ஜோ.

விண்மீன்கள் ஒளிந்து விளையாடும் அந்திமகால இரவு பொழுதில் இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் பிரைன் போவின் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை கேட்கலாம், கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் அனுராதா ஸ்ரீராம்.

தேன் சிந்ததை வானம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. முகவரி திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் உன்னிமேனன்.

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அமைதியும் இனிமையும் நிறைந்த இந்த இரவு பொழுதுல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் எஃப்எம் ரெயின்போல. அடுத்த பாடலை கேட்கலாம், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் கே.எஸ். சித்ரா மற்றும் கே.ஜே. யேசுதாஸ்.

இலைப்பாற காத்திருக்கும் இமைகளுக்கு, இனிமையான பாடல்கள் செவிகளுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது மின்னலே படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் பாம்பே ஜெயஸ்ரீ. நேரம் 9:38.

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்ததே வானம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் ஏ ராஜ்குமார் மற்றும் அனுராதா படுவாள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:35 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். மனசெல்லாம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடுகிறப்பவர்கள் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம்.

தேன் சிந்ததே வானம் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் பிரைன் போல. அடுத்த பாடல் வருது அன்பே ஆறு உயிரே திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் நரேஷ் ஐயர் மற்றும் மதுஸ்ரீ.

செயின்ட்ஸ் இந்த தேவானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரசிங்கும்படியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரும் பாடலுடன் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் கேட்கலாம். ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் பரத்வாஜ்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. நிலவு நாள் வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பஞ்சகவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல் நிலவு பயணம் செஞ்சி எம் தமிழரசி அவர்களின் உரை. 7:25 நலமாய் வாழ உப்பிலுள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் எழுதியவர் ஏ முருகையன். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மனநல விழிப்புணர்வு மற்றும் சமூக ஆதரவு குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சமூக மருத்துவ மற்றும் சமூக மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜே வெங்கடாச்சலம் அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். மாலை 6:30 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள்.

சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும் இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:30 வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனுரதா ஆத்ரேயா அவர்களின் கஞ்சிரா. சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகணேஸ்வரி. நேயர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யலாம்.